பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். பக்கங்கூடாகவும் இணைந்திருக்கலாம். உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு அழகான ஒரு காலை பொழுது ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. நேரம் அதிகாலை 5:34 ஆகிக் கொண்டிருக்கிறது. அடுத்தும் நல்ல பாடல்கள் வர காத்துட்டு இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூரியகுமார் இணைந்திருந்தார். புலமை பரிசீலர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. எட்டியாந்தோட்டை பனாவத்தில் இருந்து MS பெருமாள் இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பொன்னம்பலம் மயிலம்பலியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருந்தார். கேங்களை முடிச்சு கொள்கின்றோம். பெரிய கல்லாறிலிருந்து உதயகுமாரன் உதயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்வதாக சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி உச்சாமான காலை நேர வணக்கம் கரோலில் அழைத்தின் வந்திருக்கிறாங்க. அதே போல காலை நேர வணக்கம் கோயம்புத்தூர் பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடன் மனைவி லதா மகன் ராஜா இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கொழும்பு 15 மோதிரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மாரியம்பதி வீரத்தினம் அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் லக்ஷிகா எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்றாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் ஜிஆர் எப்படி இருக்கிறீங்க? என்னையும் நினைத்துக் கொள்ளுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் வசந்தம் சுந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அருந்தாங்கி ஐயப்பன் சந்தோஷ சாரலுக்கு சூடு கிணைந்திருக்கிறோம். இந்து கலை அரசு இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கலகா வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை வணக்கம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் நிகழ்ச்சியுடன் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் அதீஸ்வரி அதே போல டிலுக்ஷன் நண்பர்கள் சாந்தன் எல்லாரையும் இணைச்சுக் கொள்றதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நாங்களும் இணைச்சுக் கொள்றோம். அன்பான காலை வணக்கம் நல்லமா நல் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு மாளிகாவுக்கு சந்திரா வர்க்ஷாப் மணிவண்ணன் அப்படி இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் இணைச்சுக் கொள்கிறோம். நீங்களும் தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கூடாக இணைந்து கொள்ளலாம். மழை பேர்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. அதுக்கான ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வசந்தத்தோடு இணைந்து அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷமான உற்சாகமான ஒரு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான ஒரு அழகான ஒரு காலை பொழுது உதயமாகிக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரத்தில் இன்றைய தினம் மாத்தழை சிவமூர்த்தி 54வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. சரி, அவர் அம்மா கிருஷ்ணகுமாரி, அப்பா முத்தையா, அதே போல வள்ளுவத்தில் இருக்கிற மகள் அகத்தி எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்ல இருக்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய சிவமூர்த்தி ஐயாக்கு இனிய சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அக்கறை பற்றி பப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் பொதுக்கீடு இருப்பு கடற்கரை வீதி செந்தில் நாதன் மட்டக்களப்பிலிருந்து இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் வெள்ளவத்து ராஜகோபாலன் பாலா இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் தேமோதரி கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்ல இருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் யார் பெரிய நிலாவினை கிருஷ்ணா இணைந்து சொல்ல இருக்கிறாரு. வணக்கம் ஐயா. அன்பான காலை வணக்கம் பட்டித்திடலில் கமல்ஹாசன் வந்து சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை வணக்கம், உங்களுக்கும் ஜிய நலமா இருக்கிறீங்களா, பாடலாம் இனிமே இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. அருள்மொழி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி சஜி வந்திருக்கிறாங்க. அனைத்து வசந்தம் வானொலி சொந்தங்களுக்கும் தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அக்கரைப்பத்தினி ராமன் கேதீஸ்வரன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா அருண், லக்ஷான், முரளி, ஜூட், விவேக், டிவான், சந்தோஷ் சார்லோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அருண்குமார். வணக்கம் அக்கா, நானும் தேமோதரிலிருந்து ஈஸ்வரன் மங்களேஸ்வரன் என்று சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமான அன்பான ஆரோக்கியமான பாதுகாப்பான நாளாமே வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு வசந்தத்தை சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் சேர் உங்களோட

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். அடுத்த மணித்தளத்திலும் இணைந்திருக்கலாம். சந்தோஷமா சுறுசுறுப்பான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிரம்பி பொழுது காலை 6 மணி.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இரண்டாவது மனதாலத்தோடு காலை பொழுதோடு பாய்ந்து கொள்கின்றோம். 102.6 102.8 வசனத்தோடு சந்தோஷமாக உற்சாகமாக சுறுசுறுப்பான ஒரு அழகான அருக்கமான காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியும் அளித்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷமாக நீங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் சரி, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் கொள்ளும்போது அழைப்பை படுத்துங்க. ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து கொள்ளலாம். வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0-1-1-2-2-5-0-0-1 கதைபோலம் 0-1-2-2-5-1-1-1 கழிப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட்டாக முடிந்த அளவு அனுப்புவேங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அழகான ஒரு காலை பொழுதோடு இனிய காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லினா, மலர் வந்திருந்தாங்க டியோலேருந்து, விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷித், அதே போல இமான்சான், டிலு, தம்பிராஜா, அதே போல சம்பத்தினியில் ஒரு மிகச்சூடு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக மலர் என்று சொல்லியிருந்தாங்க. இனிய காலை நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். பேர்வழி தர்கா நகர், ரம்ஜான் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம். நவீன் ஃப்ரம் ஹப்டன் நவீன் ப்ரோக்ராம் சுப அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத் வந்திருக்கிறாரு கழுதாவளியிலிருந்து. ஹாய் அக்கா, காலை வணக்கம். விஜயகுமார் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ராஜ் வந்திருக்கிறாரு. வசந்தம் குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வணக்கம் சொல்லி எழுந்திருக்கிறாங்க. அதே போல யோகேஸ்வரன் தர்ணிய கலையிலிருந்து, ஸ்ரீ வாணி விலாஸ் சைவ உணவகத்திலிருந்து பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். வசந்த நேர்கள் அனைவருக்கும், மனைவி கௌரி, மகள்மார்கள், அதே போல் எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாங்களும் அவங்களை எல்லாரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர் கொடுக்கலன் சந்தனம் வந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து இணைந்திருக்கிறாங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் இனிய வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான வணக்கம். நல்ல தம்பி வீதி ஏற 5 இவான் வந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜன். ஓகே, எல்லாரையும் மன்னிச்சுக்கொள்கிறேன். பூனாகலையிலேருந்து ஜேசு அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் அருமை வாழ்த்துக்கள் ஆறுன்னு சொன்னால் ஹேட்டன்லேருந்து தங்க சுந்தரம். ஓகே, குசலக்கம் குசலராஜன் காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பால் ஜி அசிஸ்ட் நானும் சந்தோஷாரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் மாவத்தி நாசர் பேர்வழையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷக்கீலா சந்திரசேகரம் செங்கல் அடியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லி காலை பொழுதோடு இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் மகிழ்ச்சியில் எடுத்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் அமைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்களும் பயணிக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்கள் எல்லோரும் வெற்றியும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.

பாடல் இது பாடல் அது என்றென்றும் புன்னகை திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு சரி இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்னையா மகாதேவன் இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே ஐயா இணைச்சு கொண்டுட்டேன். சரி இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி பகவந்தில் ரேகா வந்திருக்கிறாங்க. இன்று நாள் மிகவும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் என்று இன்று புலமைப்படுத்தல் தோற்றும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஓகே அன்புடன் காலை வணக்கம் ஜொஹான் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். மயிலாம்பொலியிலிருந்து பொன்னம்பலம் மனைவி அன்பு பாக்கியம் அதே போல மகள் தரணியாவையும் சேர்த்துக்கொண்டு பாடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் இதிலிருந்து வெதமுல்லையிலேருந்து சிவகுமார் மனைவி மதி மகன் விது மகள் சஜானிக்காக இணைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே இதே போல் இனி காலை வணக்கம் வழச்சேனையிலேருந்து அஜய் அகிலன் அர்ச்சனா திருமாலன் எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் ஜியரக்கா அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு பண்டரவல்லிலிருந்து வினோதன் வினோலதா கிருஷாந்தன் ரோஷான் ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அஸ்கலி அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று ரமேஷ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே எல்லோரையும் நிகழ்ச்சியில் நின்று தொடர்ச்சியாக பயணிக்கலாம். 8 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு வசந்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நல்ல நல்ல பாடல்கள் வரை காத்துட்டு பக்கம் கூட அமணிந்திருக்கலாம். 102.6 102.8 கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல். நேரம் காலை 6:20 நிமிடம்.

இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 9 தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக புலமை பரிசில் பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாக இடம்பெறப் போகிறது. இப்போது நாளைய தினம் கல்வி உயர்தர பரீட்சை இடம்பெறப் போகிறது, ஆரம்பமாக போகிறது. அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பது கலந்துக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்த தகவல் உள்ளிட்ட பல செய்திகள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். அதே போல நுவரெலியா மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்தும் பெய்து வருவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணும். அதே போல இன்றைய தினமும் நாட்டின் சில பகுதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை மீனவர்களுக்கு விடுக்கப்படுகிறது. கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அது குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அதே போல சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விடயங்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. நாட்டினுடைய சில சிறைச்சாலைகள் கடந்த மாதமும் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப காலப்பகுதியிலும் இடம்பெற்ற இந்த மோதல் சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சோமரத்ன ராஜபக்சேவுடைய பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்துமாறு தமிழ் கட்சிகள் இப்போது அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். செம்மன் விவகாரத்தில் மிக முக்கியமான சாட்சியாளராக சோமரத்ன ராஜபக்சே பார்க்கப்படுகிறார். அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக இப்போது கரிசனை வெளியிடப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்வை தயாராக இருக்கிறோம். அதே போல இந்திய உயர்சாணிகள் தெரிவித்த கருத்தொன்றும் முக்கியமான செய்தியாக பத்திரிகை வருகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல 22வது திருத்தம், அதாவது நீதித்துறை சார்ந்த விடயங்களை திருத்தத்துக்குட்படுத்தி நீதிபதியினுடைய வாய்தலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கின்ற 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இப்போது பல்வேறு பேசுபொருளான விடயங்கள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பிலும் பார்க்கலாம். குறிப்பாக பொது எதிரணி இதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லப்போவதான ஒரு தகவலும் வர்த்தமானிக்கு எதிராக நீதிமன்றம் செல்லப்போவதான தகவலும் முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதனை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியாகியிருக்கின்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான செய்தி இன்றைய தினம் வந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தி, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பம் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாடெங்கிலும் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. அதே நேரம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று ஞாயிற்றுக்கிழமை விடைபெறுவதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கின்றார். நாளை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக 3,72,310 மாணவர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள். இந்த பரீட்சையில் பாடசாலை பரீட்சார்த்திகளாக 264,496 மாணவர்களும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக 1,07,814 பேரும் தோற்றவிருக்கிறார்கள். இதேவேளை நாடலா விருதியில் இன்று நடைபெறும் தரம் 5 புலமை பரிசு பரீட்சைக்கு 294,089 மாணவர்கள் தோற்றவிருக்கிறார்கள். இந்த பரீட்சைக்கு 2,723 பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தமிழ் மொழி மூலம் 73,723 விண்ணப்பதாரர்களும் சிங்கள மொழி மூலம் 220,366 விண்ணப்பதாரர்களும் பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். குறிப்பாக பரீட்சார்த்திகளின் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்கள் யாராக இருந்தாலும் பரீட்சை வளாகத்துக்குள்ளோ மண்டபத்திற்குள்ளோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் புலமை பரிசில் பரீட்சைக்காக மேலதிக வகுப்புகள் நடத்தும் காலம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முடிவுக்கு வந்திருக்கிறது. சமூக ஊடகங்கள் அல்லது அச்சு இயந்திரம் ரீதியான புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பரப்படுத்துவது முழுமையாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். மேலும் பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபத்திற்குள் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர் சமூகம் அளித்திருக்க வேண்டும். பரீட்சை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 ஆரம்பமாகி 10:45 முடிவடைந்து இடைவேளைக்கு பின்னர் இரண்டாம் வினாத்தால் 11:15 வழங்கப்பட்டு நண்பகல் 12:15 வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பரீட்சை மண்டபத்திற்குள் கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதையும் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நேற்று தினம் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணும். எனவே இன்று பரீட்சைக்கு தோற்றுகின்ற எங்களுடைய தம்பி தங்கைகள்
ஐந்தாம் தர புலமைபெற்று தொடர்கின்ற தம்பி தங்கைகளுக்கும், அதே போல நாளைய தினம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய இந்த முதற்கட்ட பயணம் அல்லது இந்த பயணம் சிறந்த வெற்றிகரமான பயணமாக அமையட்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, நுவரலியா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனம் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணமாக மகாவலி கங்கை உள்ளிட்ட அதன் அண்மித்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி, நுவரலியா மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை, மகாவலி கங்கை கழனி கங்கையின் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நுவரலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை நேற்று பகலிலிருந்து கனமழையாக மாறி பெய்து வருகிறது. நேற்று மதியம் முதல் நுவரலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனத்த மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர் ஏந்து பகுதிகளான மவுசாகலை, காசல்ட்ரி, கனியோன், பிரட்லேண்ட், லக்ஸபான, போல்பிட்டிய, நவலக்ஸபான, கழுகல, விமல சுரேந்திர, மேல்கொத்மலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மவுசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்டிய வண்ணம் உள்ளது. காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருவதாகவும், கனியோன், பிரட்லேண்ட், லக்ஸபான, போல்பிட்டிய, நவலக்ஷபான, கழுகல, விமல சுரேந்திர, மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேகங்களின் வான்கதவுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. இதன் காரணமாக மகாவலி கங்கை மற்றும் கல்லிகங்கை கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் வேறு பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறு நுவரலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இதே சமயம் பெருந்தோட்டு தொழிலாளர்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சிறுநிலை பாதமலை பகுதியில் மண் திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளதால் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் மலைக்கு செல்ல வேண்டாம் என ஹட்டன் வலய காவல்துறை தலைமை அதிகாரி பிரதீப் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே மலையகத்தினுடைய நுவரலியா மாவட்டத்தில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருகிறது. நீரேந்து பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காரணமாக நீர்த்தேக்கங்களின் மான்வட்டம் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. எனவே நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டம் அதிகரிக்க அவை திறந்துவிடப்படும். இதன் காரணமாக அந்த நீர்த்தேக்கங்களில் நீர் வெளியேற்றப்படுகின்ற ஒன்று மகாவலி கங்கை, கழனி கங்கை ஆகியவற்றினுடைய நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதனால் அதனை அண்மித்த பகுதிகளில் தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் இந்த மழை குறித்தும் அந்த நீர் வெளியேற்றம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் வெள்ள அபாயம் குறித்தும் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதேபோல் நுவரலியா பகுதியில் நுவரலியா ஹட்டன் வீதி, அதேபோல் நுவரலியா கொழும்பு வீதி, அதேபோல் ஹட்டன் கொழும்பு வீதி ஆகியவற்றில் பனிமூட்டமான நிலைமை காணப்படுவதாகவும், அதே போல சில பகுதிகளில் வீதி வழுக்கல் நிலையில் காணப்படுவதாகவும், சில பகுதிகளில் மண் சரிவு அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அந்த வீதிகளை பயன்படுத்துகின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயணிக்கின்ற போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டமனம் பயணிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அதிலும் வெளி மாகாணங்களிலிருந்து நுவரலியாவுக்கு வருகை தருகின்ற வாகன சாரதிகள் இந்த விவகாரம் குறித்து அந்த வீதிகள் குறித்தும் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படும் எனவும் அறிவுறுத்தல் வழங்க விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த காலப்பகுதியில் பாடசாலை விடுமுறை காலப்பகுதி, எனவே நீங்கள் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். அதன் காரணமாக ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், நீர்வீழ்ச்சிகள், குளங்கள் போன்றவற்றில் நீராடுவதற்கு செல்வதை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து, கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதுரமான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும், கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம், கடல் தொழில் மற்றும் நீர்வள திணைக்களம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும், சிலாபம் முதல் கட்பிட்டி ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக அப்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படலாம் என்பதால் கரையோர கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிகவும் அபாயகரமானதாகும் என கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. பலத்த காற்று தொடர்பான அபாய எச்சரிக்கை அறிவித்தலுக்கமைய நாட்டை சூழவுள்ள சில கடல் பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான கொந்தளிப்பான தன்மையை கவனத்தில் கொண்டு கடல் தொழில் மற்றும் நீரில் உள்ள திணைக்களம் அனைத்து மீனவ சமூகத்திற்கும் இந்த விசேட அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. குறித்த அறிவிப்புப்படி மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும், சிலாபம் முதல் கட்பிட்டி ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும்
அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக இப்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படலாம் என்பதால் கரையோர கடல் தொழிலில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிகவும் அபாயகரமானதாகும். எனவே மாத்தறை முதல் பொத்துவில் வரையிலும் சிலாபம் முதல் மன்னார் வரையிலும் உள்ள கடல் வளையங்களில் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும், ஏனைய பகுதிகளிலிருந்து புறப்படும் கடல் கலன்கள் இந்த அபாயகரமான விடயங்களுக்குள் நுழைய வேண்டாம் எனவும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்ற செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இது குறித்தும் இந்த கடல் தொழிலாளர்கள் அதே போல மீனவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சில கடற்பகுதிகள், நாங்கள் கூறிய கடல் பகுதிகள் கொந்தளிப்பாகும், மிகவும் கொந்தளிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் இது குறித்தும் நீங்கள் மிகுந்த கரிசனையோடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் என்பது நம் பத்திரிகையில் பிரதானமான முதல் பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. எனவே இன்றைய ஞாயிறு சிங்கள பத்திரிகைகளில் தொடர்பான செய்தி வார இறுதி பத்திரிகை என்பதால் இது நேற்றைய தினமும் வெளியான பத்திரிகை. அதில் இந்த சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக வந்திருக்கின்ற செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லங்கா தீப பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி இப்படி இருக்கிறது. பந்தனாகார கெட்டும் யட்ட செலசும் சாகத்த குமந்திரனையாக் மகாஜன ஆரக்ஷக அமைதி பார்லிமெண்ட் வேதிக்கையா என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த சிறைச்சாலை மோதலின் கீழ் திட்டமிட்ட சூழ்ச்சிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி லங்கா தீப பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு ஹிரே தரக்கரை பந்தநாகர தீஸ்துனிட்டம தெடி ஆரக்ஷாவாக் ரட்டம அவுள் கிரீம கெட்டும்பல செலசுமாய் பந்தநாகார பிரசங்ஸ்கரணிய அமைதி ஹர்ஷ நாணயக்கார் என்பதாக திவைன பத்திரிகை இன்றைய தினம் பிரதான தலைப்பாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய 33 சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும். அதேவேளை முழு நாட்டையும் குழப்பும் வகையிலான மோதல்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதாக சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. ஹிர கெதரட்ட அழுத் மெஹுமாக் என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையும் மதுரமான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக தான் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே போல வார இறுதி அருண பத்திரிகையும் மதுரமான செய்திக்கு தலைப்பிடுகிறது. பந்தநாகாரை கிளம்பாய் கெட்டுமின் ஹோமாகம அதையாகி கோலியாத் மருட்ட கொஸ் மல்லிகே கோலையோ சிரமெதிரி கடாகின எலியேட்ட பண்டித்தி குருவிட்ட சிறக்கருவோ சக பொலிசியை சாக்கச்சாவுக்கு என்பதாக இன்றைய அருண பத்திரிகையும் பிரதான தலைப்பெற்றுவது காலம். இவை நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நேற்றைய தினம் வெளியான சிங்கள வார இறுதி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளாக இருப்பதை காணும். எனவே சம்பவங்கள் தற்போது முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு அதே போல தென்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 33 அதிகமான பிரதான சிறைச்சாலையுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற மோதல்கள் கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த மோதல்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சியின் விளைவாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதனால் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த சம்பவத்தின் பின்புலம் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அதுகுறித்து விசாரணை இடம்பெறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதற்கு முன்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதான தலைப்பாக வருகிறது. பொருளை மெகசின் குருவிட்ட நீர்கொழும்பு பள்ளஞ்சேனை சிறைகளில் கலவரங்கள், அடுத்தடுத்த சிறை கலவரங்களுக்கு பின்னால் சதி, புலனாய்வு தகவல், சகல சிறைச்சாலை பாதுகாப்பு ஜனாதிபதி தலைமையில் முக்கிய கலந்துரையாளர் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் தலைப்பிட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இவ்வாறு வருகிறது. 5 சிறைகளில் மோதல்கள், 5 வாரங்களில் 36 பேர் உயிரிழப்பு, 163 பேர் காயம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுவதை நாங்கள் காணலாம். நாட்டில் கடந்த 5 வாரங்களில் நீர்கொழும்பு மகர கொழும்பு மெகசின் குருவிட்ட மற்றும் பள்ளஞ்சேனை ஆகிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களினால் 36 பேர் உயிரிழந்த நிலையில் 163 பேர் வரையில் காயமடைந்திருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையில் மோதல்கள் திடீரென தோற்றம் பெறுகின்ற நிலையில் நாட்டில் உள்ள சகல சிறைச்சாலைகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த
சிறை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து பல்வேறு விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் சிறைச்சாலைக்குள் திட்டமிட்ட வகையில் இவ்வாறான மோதல்கள் ஒரு தரப்பினரால் உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் திகதி மற்றும் 6ஆம் திகதி ஆகிய இரு திகதிகளில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதல்களினால் 10 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் 22 கைதிகளும் உயிரிழந்தனர். அதனை மோதலில் 100 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இவ்வாறான நிலையில் கடந்த சனிக்கிழமை மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 1 கைதி உயிரிழந்தார் நிலையில் 9 கைதிகள் காயமடைந்தார்கள். ராணுவம், கடற்படை மற்றும் விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் குறுகிய நேரத்துக்குள் இந்த மோதல் கட்டுப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு மெகசீன் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 1 கைதி உயிரிழந்த நிலையில் 11 கைதிகள் காயமடைந்தார்கள். நேற்று முன்தினம் காலை குருவிட்டு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் 15 கைதிகள் காயமடைந்தார்கள். அன்றைய தினமே நீர்கொழும்பு பள்ளஞ்சோனை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழப்பு எதுவும் பதிவாகாத நிலையில் 28 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதற்கமைய கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்த நிலையில் 163 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் நிலவும் நிலைமை மற்றும் சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாளர் ஒன்று ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக தலைமையில் நேற்று முதல் 7ஆம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலன்புரிய நடவடிக்கைகள், அவசர காலங்களில் செயற்பட வேண்டிய முறைமைகள் குறித்து ஆராய்வதற்கு கூட்டு பொறிமுறையொன்றை நிறுவுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற அதேவேளை இனி அந்த அவாரண மோதல் இடம்பெற தவிர்ப்பதற்காக பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுகிறது. நாட்டின் சகல சிறைச்சாலைகள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடுகிறது. சோமரத்தவின் பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்துங்கள். செம்மணி விவகாரத்தில் மரபணு மாதிரிகளை திரட்டும் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வு பணிகள் 100 நாட்களை தொட்டிருக்கும் நிலையில் இவ்விவகாரத்தில் உண்மைகளை கண்டறிவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் எவ்வித முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. எனவே அடுத்த கட்டமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினரிடமிருந்து மரபணு மாதிரிகளை திரட்டும் பணிகளை சர்வதேச சமூகத்தின் பங்கேற்போடு அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெற்கில் இடம்பெற்று வரும் சிறைச்சாலை மோதல்களுக்கு மத்தியில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை காணலாம். செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ் பணிகளில் நேற்று சனிக்கிழமையுடன் 100 நாட்களை எட்டியிருப்பதோடு அம்மனித மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 500 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவ்விடயத்தில் காணாமல் போனோரின் உறவினர்களின் மரபணு மாதிரிகள் அடங்கிய மரபணு வங்கியை ஸ்தாபித்தல், அகலப்பட்ட மனித எச்சங்கள் எந்த காலத்துக்குரியவை என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகளை நடத்தல், சுயாதீன குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்தல், சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பை பெறல் என்பன உள்ளடங்களாக இதுவரை அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் யாவை இவையும் எட்டப்படவில்லை என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செம்மணி மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அரசரப்பு வழிகாட்டுகளின் பிரகாரம் ஓரிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அந்த எலும்புக்கூடுகள் இக்காலத்துக்குரியவை, யாருடையவை என்ற உண்மைகள் கண்டறியப்படும் வரை அவை முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இவ்விவகாரத்தில் என்றேனும் ஒருநாள் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு சட்டத்தில் நிறுத்தும் போது செம்மணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மாற்றப்பட்டு தாம் வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டதாக கூறி தண்ணீரிலிருந்து அவர்கள் தப்புவதற்கு இடமென்றும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேபோன்று தற்போது செம்மணி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொள்வதும் ஏற்கனவே குற்றங்களை இழைத்ததும் இலங்கை அரசு என்ற ஒரே தரப்பாகும். அவ்வாறு இருக்கையில் அத்தரப்பே தற்போது எலும்புக்கூடுகளை பேணுதல் மற்றும் விசாரணைகளை முன்னெடுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதும் ஏற்புடையதன்று. ஆகையினாலேயே நாம் உடனடியாக சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை கோருகிறோம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 500 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அதற்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு முன்னேற்றமும் எட்டப்படாமை குறித்து அதிருப்தி
சக்தியை வெளிப்படுத்திய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், விவகாரத்தில் அரசாங்கம் உண்மைகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும், மன்னாரில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மூட்டைகளில் கட்டி கிடப்பில் போடப்பட்டுள்ளன, எனவே இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கூறுவதை வெறுமனவே கேட்டுக் கொண்டிருப்பதை விடுத்து சர்வதேச சமூகம் தாமாகவே முன்வந்து அடுத்த நகர்வுகளுக்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். அது மாத்திரமின்றி இலங்கையில் உள்ள சிவில் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் செம்மணி புதைகுழியின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிக்கொணர்வதை இலக்காக கொண்டு சர்வதேச நிபுணர்களை உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்தோடு நிலுவையில் உள்ள மற்றும் மிக முக்கிய வழக்குகளின் சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய சுரேஷ் பிரேமச்சந்திரன், கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சே தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கும் நிலையில் அதற்குரிய நடவடிக்கைகள் அரசாங்கம் உடனடியாக முடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் செம்மணி மனித புதைகுழி மூலம் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான இனவழிப்பு வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன், இவ்விவகாரத்தில் அடுத்த கட்டமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினரிடமிருந்து மரபணுக்களை திரட்டி அவற்றை முறையாக பேணுவதற்குரிய நடவடிக்கை முடக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். அது மாத்திரமன்றி தற்போது தெற்கில் பல்வேறு சிறைச்சாலைகளிலும் மோதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஏற்கனவே கருப்பு ஜூலை கலவரத்தின் போதும் குட்டிமணி தங்கதுரை உள்ளிட்ட தமிழர்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட வரலாற்றை நாம் அறிவோம். இவ்வாறான பின்னணியில் செம்மணி மனித புதைகுழி குறித்த முதன்முறையாக பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியவரும் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக உண்மையில் சத்திய கடதாசி வழங்கியிருப்பவருமான சோமரத்ன ராஜபக்சே இலக்கு வைக்கப்படக்கூடும் என்ற சந்தேகம் தமிழர்கள் மத்தியில் பரவலாக உண்டு. எனவே வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் துரைராச ரவிகரன் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை காலம். எனவே இந்த கிருஷாந்தி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற சோமரத்ன ராஜபக்சே லான்ஸ் கோப்ரல் அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டிய நிலையில்தான் செம்மணி மனித புதைகளை அகல பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது, கவனம் செலுத்தப்பட்டது, எனவே அதில் பல உண்மைகள் மூடி மறைந்திருப்பதாகவும் தமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அந்த உண்மைகளை தெரிவிப்பதாகவும் அவருடைய மனைவி நேரடியாகவே ஜனாதிபதி கடிதம் மூலம் அறிவித்தல் விடுத்திருக்கிறார். இவ்வாறு இருக்க இந்த செம்மணி தொடர்பான பல உண்மைகளை தெரிந்து வைத்திருக்கின்ற அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதன் காரணமாக தெற்கில் நடைபெறுகின்ற இந்த சிறைச்சாலை சம்பவங்களை மையமாக கொண்டு அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, தேசிய இடப்பிரச்சினையை பொருளாதார பிரச்சினையாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஜேவிபியின் முன்னாள் பொதுச் செயலாளர் லயனல் போபகே தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். தேசிய இடப்பிரச்சினையை பொருளாதார பிரச்சினையாக மட்டும் பார்க்கக்கூடாது, அது அந்த மக்களின் அடையாளம் மற்றும் கௌரவம் சார்ந்த விவகாரமாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கியமான உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் பொதுச் செயலாளர் லயனல் போபகே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் அவர் தெரிவித்த கருத்து குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு தங்கள் மொழியில் நிர்வாகம் செய்யவும் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் உரிமை உண்டு, எனவே அவர்களுக்கான உரிமையை வழங்கும் வரை இந்த பிரச்சினை தீரப்போவது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கை வந்துள்ள அவர் வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட செவியின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த மக்களுடைய கௌரவம் சார்ந்த விடயம் இது. எனவே அந்த விவகாரத்தில் அவர்களுக்கு உண்மையான தீர்வு வழங்கப்படும் வரை இந்த பிரச்சினை தீரப்போவதில்லை, இதனை பொருளாதார பிரச்சினையாக மாத்திரம் பார்க்கக்கூடாது என்பதாக ஜேபியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் லயனல் போபகே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இது இவ்வாறு இருக்க ஒரு முருகல் ஒன்று ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம். அது தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, உள்ளக பொறிமுறையா சர்வதேச விசாரணையா, சாணக்கியன் கஜேந்திரகுமார் எம்பிக்கள் சபையில் தர்க்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம்.
தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு உள்ளக பொறிமுறையிலா அல்லது சர்வதேச பொறிமுறையிலா தீர்வு என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் சபையில் தர்க்கம் ஏற்பட்டதாக அந்த செய்தியை தொடர்வது நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வில் கூற்றொன்றை முன்வைத்த தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் குழு தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து உள்ளக பொறிமுறை நிலைப்பாட்டில் தமிழரசுக் கட்சி உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானதொரு கருத்தாகும். இந்த கருத்தை முழுமையாக நிராகரிக்கிறேன். இலங்கை தமிழரசுக் கட்சியானது உள்ளக பொறிமுறையை ஒருபோதும் ஏற்கவில்லை. அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதில் காணப்படும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வருகின்றோம். பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளக பொறிமுறையை முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். சர்வதேச பொறிமுறையை ஊடாகவே நீதி கோருகிறோம். ஆகவே நாங்களும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகிறோம். இந்த நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றம் இல்லை என்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எனது பெயரை குறிப்பிட்டு தமிழரசுக் கட்சி உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதாக நான் குறிப்பிட்டதாகவும் தமிழரசுக் கட்சி அப்படி எந்த ஒரு இடத்திலும் வலியுறுத்தவில்லை என்றும் தனது நிலைப்பாடு சர்வதேச விசாரணை என்றும் ஆனால் நான் சபையில் வெளியிலும் தவறாக கருத்து கூறியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சபையிலேயே செம்மணி மனித புதைகுளி தொடர்பாக 27-2 கேள்வியின் போது அரசாங்கத்தின் விசாரணையின் போது சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்ற கருத்தை சாணக்கியன் கூறியிருக்கிறார். உள்ளக விசாரணைக்கு எதிர்ப்பு என்றால் அதை பற்றி கதைக்கவே முடியாது. உள்ளக விசாரணைக்கு தாம் தயாரில்லை என்றால் சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்பதாக தெரிவித்தார். மீண்டும் எழுந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சி அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட வேண்டியதில்லை. அவர் குறிப்பிடுவதை

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிருந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய திவைன பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. சஸ்தவாதியின் ராஜ்ய ஆரக்ஷா கிரிமி பணத்தை எய் என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமூலம் என்ற ஒன்று கொண்டுவரப்பட போகிறது. அந்த வகையில் பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை முற்றாக ரத்து செய்து அதற்காக முன்வைக்கப்படும் புதிய சட்டமூலம் தொடர்பான சட்டமூலமானது அதனுடைய எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட போவதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே பயங்கரவாத தடுப்பு சட்டம் அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பதத்துக்கு பதிலாக புதிதாக கொண்டுவரப்பட போகின்ற இந்த சட்டத்துக்கு இவ்வாறு பெயர் சூட்டப்படுகிறது. அதாவது அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து அதாவது தீவிரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட மூலம் என்பதாக அதற்கு பெயர் வந்திருக்கிறது. குறிப்பாக பிஎஸ்டிஏ என்று இருந்த அந்த சட்டமானது இப்போது ரத்து செய்யப்பட்டு பிஎஸ்டிஏ என்று வருகிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் என்பதாக டெரரிசம் ஆக்ட் என்பதாக அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது நாட்டுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கருத்தாளர்கள் பல்வேறு விமர்சனம் உள்ளாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அரசியல் கட்சிகள் அதே போல பல்வேறு பொது அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாளர்கள் சிறுபான்மை கட்சிகள் மனித உரிமைகள் அமைப்புகள் என பலரும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் 1979 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் 1982 ஆண்டு ஒரு நிலையான சட்டமாக மாற்றப்பட்டு அது விசேட அதிகாரங்களும் அங்கே வழங்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படை தான் அதனை நீக்குமாறு கோரி பல்வேறு தரப்பும் கோரிக்கைகளை முன்வைக்க அதனை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் தற்போது இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அதாவது பிடிஐ முழுமையாக நீக்கிவிட்டு பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் என்பதான புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட போகிறது. அதனுடைய சட்டம் மூலமானது எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட போவதான அரசாங்கத்தினுடைய உள்ளக தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, இலங்கையின் பாதுகாப்பு உத்தரவாதம் நல்லுறவை கட்டியெழுப்பும் அடித்தளம் இந்தியா அழைக்கிறது, வணிக மாநாட்டில் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாதவாறு தற்போது மிகச் சிறந்த நிலைப்பாட்டில் எட்டியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் முதன்மையான அடித்தளமாக வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் காணப்படுகின்றன என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்ற இந்தியா அழைக்கிறது வணிக மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநாட்டில் மேலும் அவர் உரையாற்றுகின்ற போது, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் முதன்மையான அடித்தளமாக வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க இலங்கை நிலப்பரப்பில் இருந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாது என்பதை உறுதி செய்வதற்கான மிக தெளிவான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். இதுவே மிகவும் எதிர்கால நோக்குடைய ஒரு நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கான வலுவான அடித்தளமாக அமைகிறது நான் கருதுகின்றேன். நெருக்கடியான காலங்களில் இலங்கை நம்பி கைப்பற்றக்கூடிய மிகச்சிறந்த நண்பனாக இந்தியா செயற்பட்டிருக்கிறது. இருதரப்பு வர்த்தகம் விரைவான வளர்ச்சியையும் அடைந்து வருகிறது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் கடந்த ஆண்டில் 50% அதிகமான பங்கை இந்தியா வகிப்பதோடு நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டாளராகவும் விளங்குகிறது. துறைமுகத்துறை உள்ளிட்ட புதிய திட்டங்களில் இந்தியா முதலீடுகளை விரிவாக்கி வருகிறது. நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்த கப்பல் கட்டும் தளங்கள் தற்போது மீண்டும் லாபகரமாக இயங்கி வர்த்தகத்தை விரைவுபடுத்தி வருகின்றன.

0: இந்தியாவின் ஆத்தர் போன்ற டிஜிட்டல் அடையாள கட்டமைப்பு முறைமையை இலங்கையில் ஆதார் போன்ற அடையாள கட்டமைப்பு முறைகளை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களின் செயற்கை நுண்ணறிவு மாதிரி விண்ணப்ப வடிவமைப்புகள் பல நேரங்களில் உதிரைப்பட்சமான உலக பார்வையை கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இயல்பான பண்பாட்டு தொடர்பும் எளிதில் பழகக்கூடிய நட்புறவும் நிலவுகிறது என்பதாகவும் சந்தோஷா அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறவே இலங்கையினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் நல்லுறவை கட்டியெழுப்பும் அடித்தளம் என்பதாகத்தான் அவர் இந்தியா அழைக்கிறது என்ற வணிக மாநாட்டில் சந்தோஷா அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இந்திய வெளியுறவு கொள்கையில் இலங்கைக்கு முதலிடம், நிலைக்குழுவின் அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்கிறார் சசி தரூர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் அண்டைய நாட்டுக்கு முன்னுரிமை எனும் வெளியுறவு கொள்கையில் இலங்கையுடனான உறவு, பங்களாதேஷுடனான உறவும் மிகவும் முக்கியமான முதன்மை பொருளாதார பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்திருக்கின்றார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிலைக்குழுவின் முக்கிய கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையுடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால நகர்வுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகளோடு விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை இந்திய உறவுகள் குறித்து இந்த குழுவின் பதவிக்காலம் முழுவதும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய சசி தரூர், முன்னதாக வெளியுறவு செயலாளர் மற்றும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய தூதுவர்கள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்களோடு நிலைக்குழு ஆலோசனைகள் நடத்தியிருந்ததை நினைவூட்டினார். இலங்கையுடனான சமீபத்திய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் குறித்த தகவல்களை உள்ளடக்கிய இறுதி நிலைக்கட்ட ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த நிலையில் இது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு விரைவில் இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் கவலைகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் நிலைக்குழு மிகவும் தீவிரமாக அணுகி வருவதாக தெரிவித்த அவர், பாகிஸ்தான் மற்றும் சீனா தொடர்பான முந்தைய அறிக்கைகள் இன்னமும் நடைமுறையில் செல்லுபடியாகும் நிலையில் இருப்பதனால் தற்போதைக்கு அவை குறித்து புதிய அறிக்கைகள் எதுவும் தயாரிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அண்டைய நாடுகளுடனான உறவில் இலங்கைக்கு இந்தியா அளிக்கும் உயர்மட்ட முக்கியத்துவத்தை இந்த நகர்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாட்டில் இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற முக்கியமான விவகாரம் நீதிபதிகளுடைய வயதில் அதிகரிப்பு தொடர்பான விவகாரம். அதற்காக அரசாங்கம் புதிய சட்ட மூலம் ஒன்றை கொண்டுவர சட்ட திருத்தம் ஒன்றை மேற்கொள்வது 22வது திருத்தம் என்று திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது, வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக பொது எதிரணியின் போது நீதிமன்றத்தை நாடப்போவதான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, வர்த்தமானியை சவாலுக்கு உட்படுத்தும் பொது எதிரணி, 22வது அரசியலமைப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு தீர்மானம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானித்திருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவுக்கு அமைவாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிக்கும் வகையில் 22வது அரசியலமைப்பு திருச்சட்டம் மூலம் நேற்று முன்தினம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி எதிர்வரும் புதன்கிழமை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று பொது எதிரணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை 67ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை 65ஆகவும் திருத்தப்பட்டிருக்கிறது. எனினும் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற வேண்டிய தகுதியானது அவருக்கு 67 வயதாகும் தகுதி அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அந்த திகதியாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலையும் 2 வருடங்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த நகர்வு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள கூட்டு எதிர்க்கட்சியின் ஏற்பாட்டாளர் பேராசிரியர் ஜி எல் பேரி, சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக இத்தகைய மாற்றங்களை மேற்கொள்ளவே முடியாது என சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே மேலும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் விதிகளை நினைவு கூட்டிய அவர், ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் நேரடியாக உள்ளது நலம் சார்ந்த பிணைப்போ உள்ள எந்த ஒரு அரசு அதிகாரியும் அது தொடர்பான முடிவுகளிலோ அல்லது வாக்களிப்பிலோ பங்கேற்க முடியாது என்றும், மீறினால் 7 ஆண்டுகள் சிறந்தனி அல்லது 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். எனவே இந்த ஊழல் தொடர்பான விடயங்களை முன்னிலைப்படுத்தி ஜிஎல் பேரிஸ் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கம் இந்த விடயத்தை இப்போது நீதிமன்றில் சவாலுக்கு உட்படுத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறது. நிலையில்தான் இப்போது இந்த சட்டங்களை அடிப்படையாக வைத்து இப்போது வெளிவந்திருக்கின்ற சட்டமூலம் தொடர்பாக அல்லது வர்த்தமானிக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவிருப்பதாக பொது எதிரணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையில் சட்டத்திறனிகள் சங்கம் தொடர்பாக எடுக்கின்ற நகர்வுகள் குறித்தான செய்திகளும் முதற்பக்க செய்தியாக இடம்பெறுகிறது. 22வது திருத்தம் இலங்கை சட்டத்திறனிகள் சங்க தலைவர் கர்தினாலோடு சந்திப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜு அமரசூரிய கொழும்பில் உள்ள ஆயிரத்தில் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகையை நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களை கருத்து வெளியிட்ட அமரசூரிய இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கடந்த 52 ஆண்டுகளாக ஆற்றி வரும் சமூக பணிகளை எவ்வித மாற்றமின்றி தொடர்ந்தும் உறுதியுடன் முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் சங்கத்தின் இந்த நிலைப்பாடு தனிப்பட நலன்களுக்கானது அல்ல என்றும் அவர் தெரிவிப்படுத்தியிருக்கிறார். சட்டத்திறனைகள் நீதிபதிகள் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் நலன் கருதியே இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் குரல் கொடுத்து வருவதாகவும் இலங்கை மக்களுக்கு தொடர்ந்தும் உறுதுணையாக செயல்படும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை காணலாம். ஒருபுறம் அரசாங்கம் இந்த 22வது நூலாக நீதிபதியினுடைய வயதிலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அவர்களது வயதிலையை அதிகரித்து நாட்டில் கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அதனை துரிதமாக நிறைவு கொண்டு வந்து சட்டத்துறையினுடைய மறுமலர்ச்சிக்கான வித்திடுவதற்கான நடவடிக்கைகளுக்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. மறுபுறம் சட்டத்திறனிகள் சங்கம் இது சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு என்பதாக தெரிவித்த அவர்கள் ஒருபுறம் எதிர்ப்பை வெளியிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மறுபுறம் பொது எதிரணியும் இந்த நீதிபதிகள் வயதில்லை அதிகரிக்க கூடாது என்ற அடிப்படையில் அவர்களும் இதற்கு எதிரான பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்ற சூழலில் தான் இப்போது இந்த 22வது திருத்தம், அதாவது இந்த சட்டத்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தங்கள் உள்ளடக்கிய 22வது திருத்தம் அமைச்சரவையில் அனுமதி பெறப்பட்டு வர்த்தமானியில் சட்டம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான விடயங்கள் இப்போது ஆராயப்பட்டு வருகின்றதுதான். அது தொடர்பாக நீதிமன்றத்தில் நாடப்போவதாக பொது எதிரணி தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய மௌபிம பத்திரிகையில் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதிகளவான வழக்குகள் தேங்கி கிடப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்காம என்பதாக இப்போது பல்வேறு தரப்பும் அதனை குற்றச்சாட்டாக முன்வைத்து வரும் நிலையில் அதற்கான ஒரு பொறிமுறை தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் தெரிவிக்கிறது. இன்றைய மௌபிய பத்திரிகை தலைப்பிடுகிற ரச பரீட்சண இக்பன் கரவணம் விஷயலட்சண யந்திரயாக் மே சத்தியே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாக்கோட்டிக் அனாலிசிஸ் மெஷின் என்பதாக ஒரு இயந்திரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பெறாத காரணத்தினால் லட்சக்கணக்கான வழக்குகள் தற்போது தேங்கி கிடக்கின்றன. அந்த அறிக்கை கிடைப்பதற்கு முக்கியமான தாமதமாக இருக்க பிரதானமான காரணம் அங்கு ஆட்கள் பற்றாக்குறை என்பதாக தெரிவிக்கப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அதில் இப்போது 70க்கும் அதிகமானோரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே பின்னணியில் இந்த ரசாயன பகுப்பாய்வை துரிதப்படுத்துவதற்கான நிபுணத்துவம் கொண்ட அல்லது விசேட இயந்திரம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நீதி அமைச்சர் ஆசிரியர் நாணயக்கார் அவர்கள் மௌவியாக தெரிவித்த கருத்து மேற்கொள்ளும் செய்தி வெளியாகிறது. குறிப்பாக நாக்கோட்டிக் அனாலிசிஸ் மெஷின் என்பதான புதிய ஒரு கருவியையும் இதற்காக பயன்படுத்தி இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வழக்கு விசாரணைகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த விவகாரத்தில் இந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை கையாளுகின்ற நீதிமன்றங்கள் அது கையாளுகின்ற தன்மை அதனுடைய அளவு உள்ளிட்ட விடயங்களை மையப்படுத்தி அதிலும் திருத்தங்களை மேற்கொள்ள தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அசன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இந்த தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை போலீசின் நவீனமயமாக்கல் ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பொதுமக்களுக்கு மிகவும் செயற்திறனான மற்றும் தரமான சேவையை வழங்குவதற்காக இலங்கை போலீசின் நவீனமயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். போதைப் பொருள் பேரழிவை முற்றாக ஒழிக்க அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு அனைத்தரப்பினரின் தீவிர பங்களிப்பையும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, புனர்வாழ்வு நிலையங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அனைத்து புனர்வாழ்வு நிலையங்களிலும் நிறுவனங்களையும் உடனடியாக ஓர் ஒருங்கிணைந்த தேசிய திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கும் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சால் 2026 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, இலங்கை போலீஸ், விசேட அதிரடிப்படை, அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை, புனர்வாழ்வு பணியகம், தேசிய போலீஸ் பயிற்சிகளுக்கான நிறுவனம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரிவு ஆகியவற்றால் 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக அரசாங்கம் ஆரம்பித்த முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு மூலதன செலவினமாக ஒதுக்கப்பட்ட 1,000,000,000 ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றமும் இங்கு மேலாய்வு செய்யப்பட்டது. அதன்படி 417.48 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் இலங்கை போலீசின் போதைப்பொருள் பணியகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை கண்டறியும் மற்றும் போதைப்பொருள் சுற்றிவளைப்புகளுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் திட்டம் 13.54 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தப்படும். கல்லடி போலீஸ் பயிற்சி மையத்தை புனர்வாழ்வு மையமாக அபிவிர் செய்யும் திட்டம் மற்றும் 288.15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான தேவையான வசதிகளை வழங்கும் திட்டத்தில் இதுவரை கிடைத்த முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. புனர்வாழ்வு பணியகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு அளிக்கும் திட்டம், அதேபோன்று விசேட அதிரடிப்படையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் போதைப் பொருள் கடத்தல் பற்றிய புலனாய்வு தகவல்களை சேகரித்தல் மற்றும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதில் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 608 போலீஸ் நிலையங்களில் வாடகை அடிப்படையில் இயங்கி வரும் போலீஸ் நிலையங்கள் மற்றும் ஏனைய கட்டிடங்களுக்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் பெருமளவு பணத்தை செலவிடுகிறது. அதன் செலவை குறைப்பதற்காக போலீசுக்கு நிரந்தர கட்டிடங்கள் நிர்மாணிப்பதற்கான அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதற்காக ஏமாற்றுக்காரரிடம் அகப்பட வேண்டாம். இவ்வறிவுறுத்தல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடமிருந்து. சிறு வயதிலிருந்தே பழகிக் கொள்ளுங்கள். அவசரம் என்றால் நேரத்துடன் புறப்படுங்கள். சிந்திக்கும் ஒரு கணப்பொழுதில் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகின்றது. பாதுகாப்பான பயணத்திற்கு இது கிளீன் ஸ்ரீலங்காவின் தகவல்.
2: இலங்கையில முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா இன்றும் இல்லாத அளவுக்கு அப்படியே உயர்ந்து கொண்டே போகிறது. முதியோர் காலத்துல 60 வயசு இருந்தாலே வயசு போயிட்டுது. அந்த 60 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்ப 65-70க்கு மேல எல்லாருமே வாழ்றாங்க. ஆட்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற எண்ணிக்கையை மிகவும் குறைச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில பிறப்பு வீதம் மிகவும் குறைஞ்சிருக்கு. இப்ப எனவே குடும்பங்கள்ல இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது, யார் அவங்களா கவனிக்கிறது, பொருளாதார ரீதியாக கூட இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது.
3: அந்த கையெடுக்க தொலைவீசி தான் பார்த்தோம்னா எல்லாருடைய கைகளுக்கு திரும்பி இருக்கிறது.
2: சகோதரங்களோட முக்கியத்துவத்தை விட இந்த பள்ளிக்கூடத்தில் என்னோட படித்தவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை லைக்ஸ் போடுறாங்க, எத்தனை ஃபேஸ்புக் லைக்ஸ் போடுறாங்க, இதுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்.
4: ஆரோக்கியம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஹமின் சுயாதீன செய்தி பார்வையிடவிருக்கிறோம். பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, ஹிட்டபு மெத்தி அமெத்திலா எக்க லோக்கோ பனாக் மே வசரே அத்துலிட்ட ராட்டப்பனில் ஹொயான்னத் ஒத்துக்கருவோ என்பதாக அந்த செய்திக்கு லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கெல்லாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் 50 அதிகமானோர் இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசு உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவ்வாறு கைது செய்யப்படுகின்ற எதிராக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. கடந்த காலம் இடம்பெற்ற மோசடிகள், ஊழல்கள் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் இப்போது அவர்கள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. எனவே குற்றவாளி திணைக்களம் மற்றும் போலீசின் மேலும் பல விசாரணை பிரிவுகள் ஆரம்பித்திருக்கின்ற விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த நாங்கள் மேலே குறிப்பிட்ட இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவர்கள் உறவினர்கள், அதேபோல உயர் அரசு அதிகாரிகள் ஆகியோர் ஊடாக அவர்கள் செய்த மோசடிகள் மற்றும் ஊழல் காரணமாக நாட்டுக்கு இல்லாது போயிருக்கின்ற பணத்தின் பெருமதி 5000 ரூபாவுக்கும் அதிகம் என்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாக போலீஸ் பிரிவும் அதேபோல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இவர்கள் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட கிட்டத்தட்ட 50 மேற்பட்டோர் இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் குறித்து இப்போது கண்டறிவதற்காக அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தவிர்ப்பதற்கான விடயங்களை மையப்படுத்தி உளவு தகவல்களையும் பெறுவதற்கான நடவடிக்கை குறித்தும் அவர்களை கண்காணிப்பதற்கான விடயங்கள் குறித்தும் இப்போது கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்த கருத்து மேற்கொள் காட்டி இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த தலைப்பை வழங்கியிருப்பதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலிருந்து, ஹேமஸ்ரீ சஹா பூஜித் கென் லபன சத்தியே அபியாச்சனா என்பதாக செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுப்பதற்கான எதுவான காரணிகள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்காமல் வேண்டுமென்றே நடக்கவிட்ட குற்றச்சாட்டு அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தர், அதே போல முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. எனவே அந்த மரண தண்டனைக்கு எதிராக அவர்கள் அடுத்த வாரம் மேன்முறையீடு செய்யப்போவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இணையதளம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தமிழன் பத்திரிகையில் செய்தி ஒன்று இருக்கிறது. தேர்தல் சீர்திருத்த முன்மொழிவுகளை ஆய்வு செய்ய விசேட குழு நியமனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதுவரை நாங்கள் பார்க்கலாம். தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் விதப்புரைகளை சமர்ப்பதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ள அந்த குழு, பாராளுமன்ற விசேட குழு, தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து கிடைத்துள்ள 31 முன்மொழிவுகள் மற்றும் இதற்கு முன்னர் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட விசேட பாராளுமன்ற குழுக்களின் அறிக்கைகளையும் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கான நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏ எச் எம் எச் அபயரத்னன் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 2004, 2007 மற்றும் 2022 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் தனிநபர்கள் அமைப்புகள் ஆகியவற்றால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 31 முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல் இங்கு இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைக்காக கலப்பு தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துதல், சிறு கட்சிகள் மற்றும் சிறுபான்மை குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தல், பெண்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தல், மின்னணு வாக்களிப்பு முறைமையை அறிமுகப்படுத்தல், முன்கூட்டியே வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முன்மொழிவுகள் தொடர்பில் இக்கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பான முன்மொழிவுகளும் பரிசீலிக்கப்பட்டதோடும் அதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் குறித்தும் மேலும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. விசேட குழுவால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு கிடைத்துள்ள 31 முன்மொழிவுகளையும் முந்தைய பாராளுமன்ற விசேட குழுக்களின் அறிக்கைகளையும் பகுப்பாய்வு செய்து நடைமுறைக்கு ஏற்ற பரிந்துரைகளை கொண்ட அறிக்கையொன்றை தயாரிக்க உள்ளதும் அதனைத் தொடர்ந்து அந்த பரிந்துரைகளை ஆராய்ந்து அடுத்தகட்ட நடவடிக்கை முன்னெடுக்க குழு தீர்மானித்திருக்கிறது. இக்கூட்டத்தில் குழு உறுப்பினரான அமைச்சர் கலாநிதி உப்பாளி பணிலேக மற்றும் பாராளுமன்றமான ரவி கருணாநாயக், ருவந்த் இலக்க ஜெயக்கொடி மற்றும் கதிர்வேலு சண்முகம் குகதாசன் ஆகியோரும் கலந்து கொண்டதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதற்கான எனவே தேர்தல் முறைமை தொடர்பான விடயங்களை விரிவாக ஆராய்வதற்காக இந்த நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி குறித்து பார்ப்போம். அதுரமான செய்தி, கொழும்பு துறைமுக நகரம் 2021 முதல் 2025 ஆண்டு வரை 4,270 மில்லியன் ரூபாய் நேரடி அந்நிய முதலீடு. சபையில் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் துறைமுக நகர நிறுவனம் நிலங்களை சந்தைப்படுத்தியதன் மூலம் சிறந்த வருமானத்தை ஈட்டியிருப்பதோடு முதலீடு சபையானது 2021 முதல் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 4,270 மில்லியன் ரூபாய் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுக் கொண்டிருப்பதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திரு பாராளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாத காலத்தில் 302 மில்லியன் ரூபாய் முதலீட்டையும் பெற்றுக் கொண்டிருக்கிறதோடு துறைமுக நகரத்தில் 6,115 இலங்கை பணியாளர்களும் 3,756 வெளிநாட்டு பணியாளர்களும் என மொத்தமாக 9,871 பேர் பணிபுரிகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2022 ஆண்டு 6 மில்லியன் டாலர், 2024 ஆண்டு 73 மில்லியன் டாலர், 2025 ஆண்டு 250 மில்லியன் டாலர், இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 70 மில்லியன் டாலர் என்ற அடிப்படையில் நேரடி முதலீடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பாராளுமன்ற சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தமிழரசு கட்சியின் எம்பி ராசமாணிக்கம் சாணக்கி நிரப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய அருண பத்திரிகையிலும் மேலும் பல முக்கியமான செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வெளியான ஒரு செய்தி, பெற்றோருக்கு முக்கியமாக அறிவுறுத்த வேண்டிய ஒரு செய்தி, டிக்டாக் பிரேம நிசா தெரியான் கெப்விலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்றோ கேள்வி இருக்கலாம். அதாவது டிக்டாக் காதல் தொடர்புகள் காரணமாக சிறுமிகள் கர்ப்பமாகின்ற சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் ஊடாக அடையாளம் காணப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு தொடர்புகளை பேணியதன் ஊடாக இளம் வயது அல்லது சிறுமிகள் இவ்வாறு கற்பிணியாக மாறுவது, கற்பிணியாகப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகரிக்கிறது, அது தொடர்பான விடயங்கள் அதிகரித்து வருவதாக இப்போது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு போலீசார் பெற்றோருக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அதனூடாக வெளி தொடர்புகளை கொண்டு அந்த தொடர்புகளை பேணுகிற நபர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி இவ்வாறு சிறுமிகள் கர்ப்பமடைகின்ற வீதம் அதிகரித்து வருகிறது. எனவே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் கைகளில் கையடக்க தொலைபேசியை வழங்கும் போது அதனூடாக அவர்கள் கையடக்க தொலைபேசியில் பயன்படுத்துகின்ற ஆப்புகள் குறிப்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அவர்கள் மேற்கொண்ட செயற்பாடு குறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். எனவே அதுகுறித்து பெற்றோர் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டிய காலத்தை சுட்டிக்காட்டி அந்த செய்தியும் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் இன்றைய ஆருண பத்திரிகையில். அதே போல் இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நவத்தின் தென்ன தொஸ்தர்லா பனாக் ராட் வாகன வெள்ள புதி பாசுகாம் தென்ன விடப்பிழி விழா கதனவா சௌக்கிய நியோஜமத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தங்குமிடம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இரவு நேரத்தில் தங்களுடைய வாகனங்களிலேயே உறங்கிவிட்டு பின்னர் தொழிலுக்கு வருகின்ற சம்பவங்கள் குறித்தான தகவல்கள் கிடைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து தற்போது அவர்களுக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான விடயங்களை மேற்கொள்காட்டி பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக சுகாதார பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலை மேற்கொள்காட்டி அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
2: நேரம் காலை 7:26.
1: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன்

0: நேர்களில் இப்பொழுது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபத் தவசத் சுற்றளிப்பு வாரமான 389வது சுற்றளிப்பு வாரமான சுபத் தவசத் வெற்றி இலக்கங்கள் ராசி கடகம். வெற்றி இலக்கம் 15, 31, 53. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி கடகம். வெற்றி இலக்கம் 15, 31, 53. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 82,50,180 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கோவிசத்த சிட்டெழுப்பு வாரமான 4,515வது சிட்டெழுப்பு வாரமான கோவிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 3, 25, 29, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கம் 3, 25, 29, 39. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 97,55,160 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 7,66,78,491 ரூபாய் 56%. அடுத்து மகஜன சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 6,273வது சீட்டெழுப்பு வாரமான மகஜன சம்பத் வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்களாக 7, 1, 5, 8, 8, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 7, 1, 5, 8, 8, 6. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 2,09,73,320 ரூபாய். அடுத்து சுப பரிசு 2,42,84,880 ரூபாய். அடுத்து தன நிதானிக சீட்டெழுப்பு வாரமான 2,303வது சீட்டெழுப்பு வாரமான தன நிதானவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கம் 50, 56, 64, 68. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கம் 50, 56, 64, 68. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 53,45,880 ரூபாய். அடுத்த சுப பரிசு 8,39,27,252 ரூபாய். அடுத்து மெகா பவர். மெகா பவர் சீட்டெழுப்பு வாரமான 2,621வது சீட்டெழுப்பு வாரமான மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ். மெகா இலக்கம் 13. வெற்றி இலக்கங்களாக 8, 58, 61, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ். மெகா இலக்கம் 13. வெற்றி இலக்கம் 8, 58, 61, 67. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 75,40,160 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு 30,09,82,634 ரூபாய். அடுத்து பவ சுப பரிசு 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1,582வது சீட்டெழுப்பு வாரமான ஹந்தஹனவுக்கான வெற்றி இலக்கங்கள் ராசி சிம்மம். வெற்றி இலக்கங்கள் 2, 9, 18, 57. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கம் 2, 9, 18, 57. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 88,49,820 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 34,23,265 ரூபாய் 20%. அடுத்து அத சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 848வது சீட்டெழுப்பு வாரமான அத சம்பத் வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கம் 5, 8, 8, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கம் 5, 8, 8, 6. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 46,17,920 ரூபாய். அடுத்து ஜெய. சிட்டெழுப்பு வாரமான 541வது சிட்டெழுப்பு வாரமான ஜெய, வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 1, 0, 2, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கம் 1, 0, 2, 1. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 67,92,160 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6, 102.8, 102.8.
0: நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக கப்ருகா, சுற்றெழுப்பு வாரமான 2,423வது சுற்றெழுப்பு வாரமான கப்ருகாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்து எம், சுபர் இலக்கம் 39, வெற்றி இலக்கங்கள் 5, 46, 57, 69. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்து எம், சுபர் இலக்கம் 39, வெற்றி இலக்கம் 5, 46, 57, 69. 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது, 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,49,80,960 ரூபாய். அடுத்து கப்ருகா சூப்பர் பரிசு பொதியாக ரூபாய் 3,345,00,000. நேர்கள் அடுத்த சுற்றலுக்காக இன்று மஞ்சள் நிற கப்ருகா சுடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதா, சுற்றெழுப்பு வாரமான 5,408வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கம் 1, 12, 36, 69. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் இதோ ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கம் 1, 12, 36, 69. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 71,15,880 ரூபாய். அடுத்து சுப பரிசாக ரூபாய் 530,00,000. நேர்கள் இன்று சுடலிப்புக்காக அடுத்து இளம் சிவப்பு சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுபபோல், சுடலிப்பு வாரமான 3,247வது சுடலிப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கம் 4, 33, 42, 66. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 33, 42, 66. 20,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 83,78,760 ரூபாய். சுப பரிசாக ரூபாய் 656,00,000. இன்று நேர்கள் அடுத்து சீட்டெழுப்புக்காக இன்று செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம், சீட்டெழுப்பு வாரமான 4,959வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசி ரிஷபம், வெற்றி இலக்கங்கள் 20, 37, 38, 57. மீண்டும் ராசி ரிஷபம், வெற்றி இலக்கங்கள் 20, 37, 38, 57. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,60,92,200 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு 46,00,000. அடுத்த சிட்டிலிப்புக்காக இன்று ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து அத கோடிபதி, சிட்டிலிப்பு வாரமான 3,073வது சிட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ அத கோடிபதி, ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கம் 32, 42, 49, 52. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதும் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கம் 32, 42, 49, 52. 200,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 74,35,920 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 642,000. சிடலுக்காக இன்று இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத் சிட்டெழுப்பு வாரமான 455வது சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கம் 9254. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9254. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 63,03,920 ரூபாய். அடுத்த சிடலுக்காக இன்று நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத் லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுப்பிரி தன சம்பத் சுட்டெழுப்பு வாரமான 981வது சுட்டெழுப்பு வாரமான சுபிரி தன சம்பத் வெற்றி இலக்கங்கள் இதோ, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 2, 5, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கம் 4, 7, 9, 2, 5, 4. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,37,040 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 262,000. சிடலுக்காக இன்று கபில நிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சிடலுப்பு வாரமான 1077வது சிடலுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ, வெற்றி இலக்கம் 3, 26, 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 26, 32. 200,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 36,78,720 ரூபாய். அடுத்த சிடலுக்காக இன்று கபில நிற அச்சிடப்பட்ட சசிரி லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இனிய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:34 வரை, ராகு காலம் காலை 4:34 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை. இனி இன்றைய

தடங்கள் கண்ணீர் தெளிவு தொல்லாம் சோதனை விருட்சிகம் முயற்சி தனுசு நலம் மகரம் சிரமம் கும்பம் ஈகை மீனம் உழைப்பு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் ஆதரவு கடகம் பயம் சிம்மம் தடங்கள் கண்ணீர் தெளிவு தொல்லாம் சோதனை விருட்சிகம் முயற்சி

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

பிரியமானவளே திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். அதுக்கு முதல்ல தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை எழுதுற இன்னைக்கு எழுத போவீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயப்படாம சந்தோஷமாக நல்லபடியா போயிட்டு எக்ஸாம் செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஓகே குட்டீஸ், எல்லா மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல திங்கட்கிழமை வந்துட்டு உயர்தர பரீட்சை வரும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா எழுதுங்க. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இன்றைய நாள் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி கிடைந்திருப்பாங்க. மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறும் நான் ஜி ஆர் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நேர்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியின் ஊடாக தொகுத்து வழங்குறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருபி. இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான விஷயத்தின் கீழே தான் நாங்க பேச போறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து சில நேரம் வந்து கூட்டம் தேவைப்படும். சில நேரங்கள்ல வந்து ஒரே ஒரு மனிதர் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்போம். சில நேரங்கள்ல வந்து யாருமே வேணாம்ப்பா, இந்த தனிமையே போதும் அப்படின்னு நினைப்போம். நம்ம கூட எப்பவுமே அந்த தனிமை வந்து இருக்கும். ஆனா அந்த தனிமை நமக்கு ஒரு தண்டனையா இல்ல யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ கிடைத்தால் ஒரு சுதந்திரமா? இன்றைக்கு இதை பத்தி தான் நாங்க பேச போறோம். தனிமை தண்டனையா அல்லது சுதந்திரமானு சொல்லி நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 01212-5001 அதே போல 01212-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழ பேசிட்டு இருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இது?
3: பெரிய நிலாவணை சாந்தி கோவிந்தராஜா.
2: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கின்ற. உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
2: நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ஆமா மேடம், தனிமை என்பது தனிமையிலே இனிமே காண முடியாது. ஆனா அவர்களின் செயலை பொறுத்து தான் அவங்க தனிமைப்படுத்துவதா இல்லையா என்பது. ஆனா தனிமையை தண்டனையாக மாறும்போது மன அழுத்தத்தையும் சந்தோஷத்தையும் விளக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சுதந்திரமாக இருக்கும் போது அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்கள் நல்ல செயற்பாட்டிலே ஈடுபடுவார்கள். இதனால அவர் அமைத்துக் கொள்ளும் விதத்தில் அவர்களுடைய சந்தோஷமும் கஷ்டமும் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. எப்படி இருந்தும் முக்கியமான நல்ல பிரச்சனைகளுக்கு ஒரு கவிதை எழுத சிந்திப்பதற்கு தனிமை முக்கியம்தான். அதே கோபத்திலேயோ மன கஷ்டத்திலேயும் தனிமையா இருக்கும் போது அவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமான மனநிலையில் இருப்பார். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது அந்த தனிமையை போற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுடன் பேசி இல்ல மற்றவர்களிடம் அவருடைய கவலையை கேட்டு என்ன தனிமையிலே எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டு அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். மற்ற நல்ல செயற்பாட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் தனிமை என்பது. தண்டனை இல்லாமல் மிகவும் சுதந்திரமாக இருந்தால் நல்ல ஒரு செயற்பாடை சிந்தனை எடுத்துக்கொள்ளலாம் என்பது எனது கருத்து மேடம். நன்றி.
2: நன்றி. நன்றி. அவங்களும் கூட ஒரு அருமையான கருத்தை வந்து பதிகிருந்திருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, தனியா இருப்பது வந்து வேறு, தனிமையை உணர்றது வந்து எப்பவுமே வேறு. ஒரு அறையில வந்து ஒருத்தரா இருக்கலாம், ஆனா மனசு நிறைய சந்தோஷம் இருக்கலாம். அதே நேரத்துல சுத்தி நம்மள சுத்தி 10 பேர் இருந்தாலுமே கூட என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். அதுதான் உண்மையான தனிமை. சிலருக்கு எல்லாருமே இருப்பாங்க, ஆனாலுமே கூட அவங்க ஒரு தனிமையை உணர்வாங்க. அதுக்கான காரணம் தன்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு மனநிலை தான். நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127-5000-1 அதே போல 0127-5111.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம்.
2: அன்பான காலை வணக்கம். யார் இது? சரோஜினி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு கவலைக்குரிய வாழ்க்கை. இதுவும் நம்ம மனசுல ஏதாவது மன அழுத்தங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி அதை சொன்னாதான் மேடம் நம்ம மனசுல உள்ள ஒரு கவலைகள் குறையும். அதனால தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு கவலைக்குரிய வாழ்க்கை தான். நாலு பேர்த்தோட கூட்டு சேர்ந்து வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. அப்படிதான் என்னுடைய கருத்துங்க மேடம்.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி. அவங்களும் கூட இணைந்திருந்து ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. தனிமை வந்து தண்டனைன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: உலகின் நட்சத்திரத்தின் கருத்து மேடை.
1: மனிதாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இது?
2: நான் மருதமுனை கலீல்.
1: கலீல், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: அதாவது மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொல்வார்கள். ஆகவே அவன் சேர்ந்து வாழ வேண்டியவன். அதிலும் குறிப்பாக தற்கால கட்டத்திலே பல்வேறு நோய்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிற காரணத்தாலே அவன் தனியே இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். குடும்பத்தோடு உறவுகளோடு ஆகுதல் அவர் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும். ஒரு திடீரென்று ஒரு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது தனிமையில் இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே சில விடயங்கள் சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு தனிமை நேரம் அது சிறிது நேரம் ஒதுக்கி கொள்ளலாம். ஆனால் தனிமையாக இருப்பது என்பதை நாங்கள் கொஞ்சம் தவித்துக் கொள்ளத்தான் வேண்டும். சேர்ந்துதான் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அதன் சுகம் இருக்கிறது. பல்வேறு அது அனுகூலங்கள் கூட இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.
1: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
1: நன்றி. அவரும் கூட ஒரு அருமையான தலைப்பு, அருமையான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, தனிமை வந்து மிகவுமே ஒரு தண்டனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்தவரையில இந்த இன்றைய காலகட்டங்கள்ல வந்து எப்பவுமே வந்து தனிமையா இருக்கிறத வந்து யாருமே விரும்புறதில்லை. யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேசிட்டே இருக்கணும். ஏதாவது விஷயங்கள்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள் இதுகளை ஷேர் பண்ணக்கூட சிலர் வந்து கஷ்டமா இருந்தா நம்ம கூட யாராவது இருக்கணும் நம்ம சொல்லணும்னு நினைப்போம். அதே சமயத்துல ஒரு சில சந்தோஷங்களை வந்து நம்மளுடைய நண்பர்கள் இல்ல நம்ம கூட இருக்கவங்க கிட்ட அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்ன்ற எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கும். அதே சமயத்துல இப்போவாவது கால் பண்ண தனியா இருக்கும் போதெல்லாம் நினைப்பாங்க, அடடா இந்த சமயத்துல யாராவது நமக்கு கால் பண்ணி பேசினா நல்லா இருக்குமே, இந்த விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்றது வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. குறிப்பா இந்த வந்து தனிமையில இருக்கிறவங்க, அதாவது வேலை நிமித்தமோ அல்லது கல்வி நிமித்தமோ வெளியில போயிட்டு தனியா இருக்கிறவங்க, அதாவது உதாரணமா போர்டின் ஆகி ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. தனியா இருக்கிறத வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவாங்க. லான்லியா இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், தன் வந்து சாப்பிட்டியா அப்படின்ற கேட்கறத வந்து யாருமே இல்லை அப்படின்றது வந்து நிறைய பேரை வந்து நான் என் கண்குருடாவே பார்த்திருக்கேன். தனிமை வந்து ஒரு தண்டனைக்குரிய விஷயமா வந்து அவரும் சொல்லிட்டு போயிருந்தாரு. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0112271111.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2026 ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை இன்று காலை 9:30 2723 பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாக உள்ளது. பரீட்சை புலமை பரிசில் பரீட்சைக்கு 294,089 மாணவர்கள் தோற்று உள்ளனர். சிங்கள மொழியில் 220,366 மாணவர்களும் தமிழ் மொழியில் 73,723 மாணவர்களும் இதில் அடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி அனைத்து மாணவர்களும் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தருமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமுஸ் நீரணையின் கட்டுப்பாடு தொடர்பாக ஓமானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையை நெருங்கியுள்ள பொழுதிலும்

0: அந்த நீர்வழியை மீண்டும் திறப்பதற்கு அது மட்டும் போதுமானதாக இருக்காது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை அங்கு ஈரான் மற்றும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு ராஜ்யம் தெரிவித்துள்ளது. நீரணையின் இருபுறமும் அமைந்துள்ள ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் இதன் மூலம் வளமையான எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
2: விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்
3: நிமிர்ந்த நடை

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை.
2: உங்களுடைய
3: கருத்துக்களை அது நாங்கள் நல்ல விஷயங்கள் செயலாற்றுறதுக்கு ஜோசி சிந்தித்து செயற்படுறதுக்கெல்லாம் யோசிச்சு நாங்கள் எல்லாம் செயற்படலாம். தனிமைன்றது நல்ல செயல்கள் இப்போ நாங்கள் குட்மணி போட்டு ரெண்டு படங்களை நாங்கள் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் செய்கிறதுக்கு தனிமையா இது. ஆனால் அதை எங்களை சாப்பிடிக்கோ தெரிஞ்ச பிடிக்க எனக்கு எங்கள் பக்கத்து அக்கா நான் எனக்கு இப்போ நான் தனிமையில் இல்லை. என்னதுன்னா ஒரு மூணு நாலு வருஷமா ஒரு அக்கா பக்கத்து அக்கா என்னோட இருக்கிறான். அவ வெண்ணெண்ணெல்லாம் குறைஞ்சவ நான் வச்சு பாக்குறேன். ஆனா அவ என்ன கேப்பா என்னையும் சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டீங்களோ என்ன சாப்பிடுறதுக்கு அவ ஏதோ காரணமே ஒரு ஒரே அளவு பூவாஞ்சு உடம்பு தருவா சாமிக்கு வைக்கிறதுக்கு. அப்படியே சின்ன செயல்களை எல்லாம் செய்வா நல்ல மனநிலை இருக்குது. சில சில இதெல்லாம் செய்வா இதண்டுவா மற்றது ஒரு அம்மாவும் என்னோட இருந்தவா அவ ஆறு வருஷம் பக்கத்து வீடு சின்ன வீடு இருந்தது அதுல இருந்த அவன் இப்ப என்னோட வந்துதான் இது அவ பார்க்க ஆக்களில வந்திருக்கிற ரெண்டு பேரும் இப்ப என்னோட இருக்கிற வயசு இப்ப எனக்கு இப்ப நான் தனிமையில் இல்லை சந்தோஷமா தான் இருக்கிறேன். அப்படி இருக்க எல்லாம் இந்த பிறகு அக்கடம் வேணும் உனையும் கதைக்கையும் வேணும். ஆனா தனிமையா ஒரு சண்டையே இல்லை இந்த பத்திர அதான் என்னுடைய கருத்து.
2: ஓகே உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி நன்றி
2: நன்றி. அதே போல நிச்சயமா வந்து தனிமை அப்படின்றது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே வந்து அது ஒரு தண்டனையா அமையாது. சிலருக்கு வந்து தனிமையா இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து தனிமையா இருக்கும் போது யாருக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் நான் இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமான்னு பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே சமயம் யாருக்கிட்டையுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவும் தேவையில்லை. இந்த மாதிரி தனியா இருக்கும் போது நம்ம வந்து நம்மளை உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே நம்மளை நேசிப்போம். தனிமையா இருக்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை வந்து நம்ம தனிமையா இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து அதுகளை யோசிக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5003 அதே போல் 0301 5111 இருக்கு.

0: 92.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் இது மக்கள் சூடிய மகுடமே, நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்றைய நாள் வந்து எங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தனிமை தண்டனையா அல்லது சுதந்திரமான சொல்லக்கூடிய தலைப்புல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பொண்ணு, எப்படி சொல்லலாம்?
2: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்ல சுகமா இருக்கேன். நான் யாரு பேசுறேன்னு தெரியுமா?
2: விமலா தேவியா?
3: விமலா தேவி.
2: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: தனிமை வந்து அது சொல்லவே முடியாதுமா, தனிமை மாதிரி வாழவே முடியாது. நமக்கு வந்து தனிமை ஒத்துமே வராது. நான் இப்ப ஒரு வருஷம் தனிமையில தான் இருந்தேன். நானு நைட் ஆகுனாலும் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள தனியம்மையே தான் வீட்டுல, ரேடியா தான் எட்டு துணையா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் சுகமில்லாம இருந்தேன்
2: நானே.
3: அதனால மத்தபடி நான் வேலை தானே, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் பாக்குற வேலை தானே, அதனால எனக்கு தனிமை தெரியாது. 24 மணி வேலை தானே, இப்ப கூட பேஷண்ட் பார்த்து வேலையில தான் இருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே தான் உங்களோட பேசுறேன். சாப்பாடு டைம்
2: அப்படியா? ஓகே ஓகே. அவங்களும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே வந்து, இந்த தலைப்பின் கீழே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. தனிமை வந்து எப்பவுமே தண்டனைக்குரிய ஒரு விஷயமா பாக்குறதை விட, தனிமை நம்ம ஏன் தனிமையாக்கப்படுறோம் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். தனிமை எப்போதும் அழகானது வந்து கிடையாது. தனிமையை நிறைய பேர் சொல்லுவாங்க, தனிமை எப்பவுமே வந்து ரொம்பவுமே அழகான விஷயம், நாங்க வந்து நிறைய விஷயங்களை நேசிப்போம், நிறைய இடங்களுக்கு தனியாவே பயணிப்போம் அப்படின்ட்டு சொல்றக்கூடிய விஷயங்கள்லாம் சரியா தான் இருக்கும். ஆனாலுமே கூட நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா இருந்த ஒரு பர்சன் வந்து, மிக முக்கியமான இருந்த ஒரு நண்பர், அதாவது நம்மளுடைய ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்மளுடைய சொந்தங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இப்படி நிறைய பேர் வந்து நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலரா இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்போது அவங்களுடைய ஏற்படக்கூடிய அந்த பிரிவு, நம்மளுடைய அக்காவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இவங்க கூட ஏற்படக்கூடிய ஒரு சில பிரிவுகள் வந்து நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஒரு துயரமா இருக்கும். அந்த சமயங்கள்ல வந்து நம்ம வந்து அதிகமாவே தனிமையை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இவ்வளவு நாள் எங்க கூட பேசிட்டு இருந்த ஒருத்தர், நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போ எங்க கூட பேசலையே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நிறையவே வந்து தனிமையா அனுபவிப்போம். நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் நாங்க இப்படி இருக்கோம்னு கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அதிகமா வந்து அந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம் இந்த தனிமையில இருக்கும் பொழுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்களும் கூட என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்பவும் ஒரு அருமையான பாடல் இருக்கு.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க
0: நேர்களின் கருத்து மேடை
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம் இப்ப கூட பேச. ஹலோ வணக்கம்.
3: அதனால சில பேர் பாக்குறாங்க பணத்தை விட்டுட்டு தனியா வாழலாம் நினைக்கிறாங்க, ஆனா அது கஷ்டமான நிலவரத்துல உண்டாகிட்டு இருக்கு. நன்றி.
2: ஓகே நன்றி. நிறைய பேர் வந்து இன்றைய நாள் வந்து தனிமை தண்டனையா அல்லது சுதந்திரமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தண்டனைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி எடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி யுகன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரும் கூட தனிமைன்னு சொல்லக்கூடியது எப்பவுமே தண்டனையாகவே இருக்கும். அங்க வந்து நம்மளை புரிச்சுக்கிறதுக்கோ சில நேரங்கள் வந்து யாருமே இல்லாதப்போ வந்து எடடா நம்ம கூட ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கும் போது கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் பகிர்ந்திருக்கிறாரு. அதே சமயத்துல அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்த்தி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஹாய்க்கா அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கருவலப்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சி கட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. இனி கால நீர வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே பொழுது அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் வாழ்த்துக்கள் சொல்லி லிந்துரை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் இருக்கிறேன்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர் சொல்லி லது நுவரலியிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா சொல்லி கரோலினாலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி செல்வதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூபிமா வணக்கம் சொல்லி கந்தப்பணியிலிருந்து ஜோன் சித்திர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி வந்திருந்தோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே தான் நாங்க பேசிட்டு போயிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா, தனிமை தண்டனையா அல்லது சுதந்திரமானு சொல்லக்கூடிய தலைப்புல தான் நாங்க பேசியிருந்தோம். நிறைய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தாங்க. அதே போல தனிமை வந்து தண்டனையும் இல்ல, முழுமையான சுதந்திரமும் கிடையாது. அதை நாம எப்படி ஏற்றுக்கொள்றோன்றதை பொறுத்து தான் அது வந்து ஏற்படுது. அது வந்து தண்டனையா அல்லது சுதந்திரமானு கூடுகிறது. நம்மளுடைய மனம் தான் அதை முழுமையாவே தீர்மானிக்க கூடியதுன்னு சொல்லிட்டு நானும் இன்றைய நாள் நிகழ்ச்சியில வந்து விடைபெற்று சொல்ல போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம், நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நானும் விடைபெற்று செல்லும் நானும் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 6.45 பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட கையிருப்பு ஜூலையில் 133 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 2.1% வளர்ச்சியாகும். இதேவேளை நாட்டின் தங்க கையிருப்பு ஜூலை மாதத்தில் 1 மில்லியன் டாலர்களாக அதிகரித்தது. 192 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: தாய்லாந்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து எதிர்வரும் 10 முதல் 14 தேதி வரை 5 பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பாடசாலை ஊழியர் உள்ளிட்ட 6 உயிரிழந்துள்ளதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தாய்லாந்து அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றன. எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை முற்பகல் 11 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

ட்விட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். மொட்டு முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

நகைச்சுவை மன்னர்கள்.

0: வந்து பேசவும் ஒரு மாதிரியா வைக்கப்ப என்ன டெய்லி தேத்தான் செல்றான் செல்றான்னு சொல்றாங்களா? ஐக்கியம் இருந்தாலும் செல்லத்தானே வேணும். துவான் மோமன் ஆள் விழுங்கி அபுலாசன்னு சில எவ்வளோ பேர் புகழோட ஈந்தவன், எல்லாம் அழிச்சிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அண்ணா பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னு எங்க உமா சின்ன வயிற்றில் கல்கிரி கொடுக்கல எனக்கு சின்னாங்க. அவனை மனசு வரதில்லை, வரணும் வந்தா தாண்டா அபிலாசன் வராட்டி நீ தாரு என்ன செய்ய, உண்டாவே கேன்மன் உண்டாவே குடிக்கிறான்னு உண்டாவே போறான்னு உண்டாவே சாப்பிடறான கட்டாய சின்னத்தை அபிலாசனுக்கு வைக்கிறான்னு ஒரு வீட்டு. அபிலாசன் என்ன சரி செய்யடா, புத்திய கொஞ்சமாவது பாவியண்ட இவ்வளோ பெரிய புத்தியை வச்சிக்கி. ஐயோ எனக்கு நானே கேள்வி கேட்கற மாதிரி ஆயி போச்சே, என்ன பண்றேன்?
1: கொள்கை வில்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பி.
0: நல்ல
2: சந்தோஷமா வந்திருக்கிற
0: உள்ளுக்கு சிவாஜி மாதிரித்தான், வெளியே சந்தோஷம் உள்ளுக்கு கவலைத்தான். நானா
2: மிளகு பத்து
0: மாதிரி மிளகு பத்தினா எரிஞ்சு எரிஞ்சு போகும் இன்னும் செல்வம்
2: வெளிச்சம் பிறகு கேட்டும் தான் உருகி கொண்டு போவாங்க. ஆனா இன்னும் உருகுற மாதிரி தெரியலையே, உன்ன பாக்க
0: விளங்காது, அது விளங்காது. அபிலாஷம் அந்த மாதிரி சிறப்பா காட்டி கொள்றாங்க.
2: நீ ஊருக்கும் வெளிச்சம் கொடுத்தவனாவும் தெரியல, உன்னையும் அழிச்சு கொண்டு போற மாதிரி தெரியல. நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கிற
0: இருக்கு. சாலி கப்பலன் கூட மழை நேரம் தானே அழுவார், குதிரைக்கு கொம்பு குடுக்கல, மாட்டுக்கு வால் குடுக்கல,
2: மாட்டுக்கு வால் இல்லாமையா இருக்கு.
0: ஈக்கு இல்லையா,
2: மாட்டுக்கு வால் பார்த்தது இல்லையா?
0: ஈக்கு என்ன, நான்
2: வியாபாரம் இருக்க இல்லையாண்டு
0: இருக்கேயா? நான் என்ன ஒண்ணு சொல்லி, அது என்ன சொல்ல போனாலும் மிஸ் ஆகும். என்ன சொல்லி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு.
2: ஏன் ஆத்துல போடுற, என்னத்த போடுற ஆத்துல, என்னத்த போடுற ஆத்து என்றா என்ன?
0: என்னத்தை போட போற

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஒரு தத்துவம் செல்ல விட மாட்டானே, அதாவது ஆத்துல எதை போட்டாலும் அளந்து போடுங்கன்னு செல்ல எது ஆத்து ஏ அளந்து எல்லாம் கேப்பான். கேளு கேளு கேளு கேளு, ஒரு நாள் வரும் பதில். அபிலாஷன் நானா நினைச்சா நடக்காத ஒரு விஷயமே இல்ல. இப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டாலின போடலையா உள்ளுக்கு, அது மாதிரி இன்னும் நடக்கும். அபிலாஷனுக்கு இயலாத விஷயம் இல்ல. அபிலாஷன் நானா
2: என்னடா என்னமோ சொல்லி கொண்டுக்கிற, என்னத்தை போட்ட நீ
1: தெரியுமா?
2: சொல்ல எனக்கு, நீ சொன்னா தெரியும்.
1: எங்க ஸ்டாலின் நான் ஐக்கியார்
2: எங்க நம்ம இந்த நாலாம் குருவு தெரியல.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல,
2: அப்ப
1: தமிழ்நாட்டுல
2: போட்டியெல்லாம் போட்டாங்களோ,
1: தூக்கி போட்டேன் உள்ளுக்கு.
2: எங்க போட்ட நீ?
1: வாய் கூட.
2: அரே வாய் இருக்குன்னா வாய் இருக்கிறவன் தானே எலெக்ஷன்ல நின்றவன்.
1: நானா ஒரு வார்த்தை செல்லிக்கா இவன் பொண்டாடி எவ்வளவு போனாலும் ராமசாமி அஞ்சு பன்னெண்டு செல்லிக்கானோ தானே.
2: கொஞ்சம் பொறுவாரன் பிரச்சனை விஷயத்துல நீயா ஒரு கதைய துறக்காம நடந்த பிரச்சனையை சொல்றா சொல்லு.
1: நானா நான் தத்தி தப்பி தள்ளாடி பெரிய போஸ்டுக்கு வந்த பிறகு அந்த காலத்துல நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வீடு வீடா போய் செல்றான்.
2: அதுதானே எடா, நீ வர முதல் யோசிக்கணும் வந்த அடிப்பான் அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன வர விடாம நீ தடுக்கணும். நீ உன்னால தடுக்க முடியல, அவன் வந்தா அடிக்கத்தானே செய்வான்.
1: உதாரணம் ஒரு தத்துவம் ஒரு அறிவுரை.
2: நடக்கும்
1: ஒரு நாள், நடக்கும்.
2: என்ன சொல்ல வர எனக்கு விளக்கத்தை சொல்லு. இப்ப நீ என்ன, இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த கதை பார்ப்போம்.
1: உண்மை விஷயம் என்னன்னா, நாம படிச்ச படிப்புக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு அமையலையே, இதுக்கு தாரு காரணம் அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டணும்.
2: அப்பா அம்மாவை கொண்டு கோர்ட்ல நிப்பாட்டும்.
1: ஏன் உம்மா அப்பா இல்ல, அவங்க தான் என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தானோ. என் உமா அப்பா
2: சென்ற நிலைமை கொண்டு வந்தவங்களும் அவங்களும் தான் கொண்டு போறோம்.
1: அவங்க சென்னா
2: என்ன விஷயம் தெரியாம காய்ச்சி கொண்டிருக்கிறேப்பா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சின்ன சேராதடா பார்த்து சின்ன வார்த்தை கேட்கல. இவர் சரி பாப்பமே எவ்வளவு தாண்டி செல்லி எப்படி நடக்கணும் பாவம், கடவுள் ஈகான் எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஈகான். அவன் கண்ண தொடர்ந்து பாப்பான் பார்த்த நேரத்துல அபிலாஷன் போ கேம் ஆம முன்னுக்கு வச்ச காலம் பின்னுக்கு வச்ச காலம் முன்னுக்கா முன்னுக்கு என்னமோ தெரியும், அதை கேட்கவா அதுக்கு ஏதாவது சொல்லுவான். அபிலாஷன் நானா
1: என்னடா சரியான வெயிலா கிடக்குது, இன்னொரு பக்கத்துல மழை பெய்து கொண்டிருக்குது, ஆறு பெருக்கெடுக்குது, ஆறு வத்துது, சனமெல்லாம் சிக்கல நினைக்குது, மண் சரிவென்றான் அது என்றான் இதென்றான், நீ ஒரு பக்கம் நம்மட கழுத்த இருக்கிறக்கே நிக்கிறேப்பா.
0: இதெல்லாம் நடக்கிற உண்மைதான், எங்க நடக்கணும் நடக்குது இல்ல ஐதான் கவலை.
1: விளங்கல எங்க நடக்கணும்,
0: வெள்ளம் போதுமைங்களே
1: வெள்ளம் எங்க போகுது,
0: எங்க நீங்க சென்னையில அங்க வெள்ளம்
1: இந்த கழனி பாதத்தால போன
0: வெள்ளத்துல இந்த பாவத்தாளிகள் போக மாட்டான், நல்லவன்கள் தான் போறான், வைத்தா மனசு கவலை.
1: அப்ப நீ போகல
0: இல்ல
1: நீ உன்ன அதுக்குள்ள கொண்டு போயிலன்னா நீ அதங்கப்பட்டு கதைச்சு கொண்டிருக்கிற.
0: என்ன இல்ல என்ன ஏமாத்தன நிறைய செட் நீங்க இல்ல நிறைய பாமசி கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது என்ன பாட்டு
1: அது வந்து குளுச குடுக்க பாமசிட்ட போனது என்னடா கதைக்கிற, பாமசி கழுத்துல இருந்து பாமன் கேட்டா என்ன கதைக்கிறேன், நல்ல காலம் பாமன் கிட்ட வெள்ள வத்தைக்க போவான் விட்ட
0: இல்ல இல்ல
1: பரமசிவன் கழுத்து பாம்பு கேட்டது
0: கருடா
1: அபிலாஷன் சௌக்கியமா
0: இல்ல இல்ல அபிலாஷன் ஐயோ அபிலாஷன் சௌக்கியமா தான் ஈந்தேன்
1: அதுதானே இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமடா
0: டார்க் படிக்கப்பான் நான்
1: ஆத்துல போவாதவனுக்கு படிச்சிருப்பான்
0: ஆத்திலையும் போக மாட்டேன்றானு சேத்திலையும் போக மாட்டேன்றானு தள்ளியூட தாய்க்கு கொண்டு போய் நானக்கு நுவரில் ஏற்றன் பக்கம் போற ஐடியா ஐக்கா
1: ஆத்துல மணல் எடுக்கலாம், சேத்துல இறங்கி தாமரை பூ புடுங்கலாம், அதாவது அவனவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துக்கொள்ளுவான். நான் வீடு கட்டையில மணல் எடுக்கிறதுக்கு பூ வைக்கிறது இல்ல
0: என்ன செய்ய உமா பாப்பாக்கு போற உங்களே தான் நம்பி வந்தேன்னா
1: அதுக்கப்புறம் நீ எங்க போவே
0: இங்க போவாத இடமே இல்லையே, நான் எங்க எங்க போனேன் எல்லாம் உஷாவி தெரியும் எனக்கு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நாளத்தான் இளைஞர்கள் அத்தனை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தேன்னா என்னைக்காவது மனசாட்சியில குத்துதில்ல, என்னையே தான் குத்தி காட்டுறான் காட்டுறான்னு விளங்குதில்லையே, விளங்குதில்லையா விளங்குதில்ல மாதிரி நடிப்பான தெரியா என்ன தெரியல. ஆனா இப்பவும் உள்ளுக்கு போறோம் நல்ல என்னன்னு உள்ளுக்கு போறோம் ஷூர் இல்லாத காலம் தானே. ஐ சுட்டி அப்படியா சாஸ் உண்டு போட்டு ஜல்பாரி உண்டு போட்டு
2: யாரோட ஹஜ் கொண்டுக்கிறானப்பா
1: நிலைமைக்கு ஆளாக்குனது வந்து
2: நடிச்சிட்டு போறான் அவன் இவன் ஒரு படத்துல மிக்கிற நடிக்கிறானே
1: அந்நியன் அந்நியன்
2: அந்த அந்நியன்ல நீ ஏன் அந்நியனா இருக்கிற நீ என்னோட தோழன் இது
1: நான் அந்நியமேல அவங்களோட நீ
2: கேட்க
1: நீ செய்யற குற்றங்கள் எனக்கு இவ கேட்டது போய் சொல்லு டெங்கு எப்படி வருது டெங்கு எங்க இருந்து வந்தது டெங்கு என்றால் என்ன இது டெங்குக்கே தெரியாது.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: அரசுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மாத்தரையிலிருந்து ஹம்மாந்தோட்டை நூடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகம் வீசக்கூடும் என்பதுடன் அப்பகுதியில் உள்ள கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளில் செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசன்துறை, மன்னாரின் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலியிலிருந்து மாத்தரை வரையான கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடற்பரப்புகளின் மீன்பிடி மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க பாதுகாப்புத்துறை சீனா ஆதிக்கம் செலுத்தும் முக்கியமான அரிய வகை உலோகமான ஸ்காண்டியம் அகழ்வாராய்ச்சிக்காக ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு 400 மில்லியன் டாலர் நிபந்தனையுடனான கடனுதவியை அறிவித்துள்ளது. உலகின் முதலாவது முதன்மை ஸ்காண்டியம் சுரங்கத்தை அமைப்பதற்காகவே ஆஸ்திரேலியாவின் சன்ரைஸ் எனர்ஜி மெட்டல்ஸ் நிறுவனத்துக்கு இந்த நிதி வழங்கப்பட உள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: ஏடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: தொடர்கிறது.
1: டெங்கு எப்படி வருதுன்னு எனக்கே இவனுக்கே தெரியாதான். டெங்கு பத்தி சொன்னா அதை வச்சு ஒரு பிசினஸ் செஞ்சு என்ன உள்ளுக்கு போடுவான். டிவி ரேடியோல எந்த நேரம் சொல்லுதான் கவனம் கவனம்னு சொல்லி இதுல மாட்டி விடத்தான் பாக்குறேன். அதுல
2: மாட்டி
1: பேசிக்கொள்ள
2: அபிலாஷன்
1: நானா
2: இந்த டெங்கு ஒரு வியாபாரம் ஒரு கதை ஒன்று இருக்கு. என்ன கதை?
1: அல்ல இல்ல நானா இல்ல நானா அம்மா டெங்கு வியாபாரம்
2: இல்ல நீ வடிவா சொல்லு. இது ஒரு வியாபாரமா இல்லாட்டி ஒரு பெரிய நோயா இல்லாட்டி என்ன நடக்கு?
1: பெரிய நோய் உண்டு நானா?
2: நோய் என்றால் அதுக்கு ஏத்த மாதிரி வியாபாரமும் நடக்கும் தானியடா.
1: செத்தம் வாயில மண்ணி இருக்கிற வாயில சோறு மாதிரி அதை வச்சு வியாபாரம் பண்ண போவானா?
2: இப்ப உனக்கு சோறு கிடைச்சதா மண்ணு கிடைச்சதா?
1: மண் இல்லையே நானா, சோறு மில்ல மண்ணு மில்ல புல்லு தான் நானா. இப்ப வெறும்
2: என்ன சொல்ல வர
1: எல்லாம் காரணம், இதுக்கு எல்லாம் காரணம் அவர் தான்.
2: அரே
1: எங்கட செல்லி வேலு
2: அபிலாஷன், இப்ப வந்து பாரு, ஒரு விஷயம் இருந்தா தானே எத்தனையோ விஷயங்களை. கொரோனா வந்துச்சு, மாஸ்க்
1: அடிச்சான்,
2: வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, ஆனா எங்களால ஏழுமான சாமான்களை கொண்டு வந்து தாரம் உண்டு, அதுகளை செய்தாங்க. அதே மாதிரி இந்த டெங்குக்கு என்ன செய்யலாம், என்ன நேரம் அதை விஷயத்தை அமைக்கலாம் சொல்லு. அது ஒரு எதையும் வித்தியாசமா யோசிக்கிறாங்க.
1: டெங்குக்கு என்ன செய்யணும்னு சொன்னானா, பக்கத்து வீட்டுல குப்பை இருந்தாலும் நாங்க கிளியர் பண்ணணும், அதுல போயிட்டு வியாபாரம் பண்ணப்படாய்.
2: அப்புறம்
1: அது பண்ணின சுத்தம் சுகம் தரும் அப்படிதான்.
2: என்ன சுத்தம்
1: சுத்தம் சுகம் தரும், டெங்கு வராதுன்னு சொல்லி காணும்.
2: அது எப்பயோ கேள்விப்பட்டேன், டெங்கு வர முதலே நான்
1: கேள்விப்பட்டேனே. கேள்விப்பட்டும் இன்னும் இப்படி இருந்தா அதுவும் செய்ய. வீடு பக்கம் முன்னு பக்கம் எல்லாம் சுத்தமா வச்சு, புள்ள உள்ள கவனமா வச்சு, முத்தத்துல அபிலாஷமா வயசானாக்கல ரொம்ப தெளிவாய்க்க சொல்லிக்காங்க.
2: நீ சொல்ற கதைகள் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லையே சுத்தமும். அது நாங்க குளிக்கத்தானே செய்யறோம்.
1: அந்த குளிக்கிறே இல்ல, ஊட்டு வாசல் வல்ல இந்த செரட்டவள் டயர்
2: விஷயத்தை
1: சொல்லிட்டான்.
2: வீட்டு வாசல் என்ன டயர் இருக்கணும், கதவு பூட்டி வச்சிருக்கணும்.
1: இல்ல இல்ல கதவு பூட்டு
2: தேவையில்லை, பூட்டி வச்சிருக்கணும்.
1: அதெங்கு அதுல காலையெல்லாம் வராய்,
2: ஓட்ட ஓடுகள் இருந்து அதை மூடி விடணும்.
1: நானா சீனி இருந்தா தான் எறும்பு தேடி போகும்.
2: ஓ சீனி இருந்தா எறும்பு தேடி வரும்.
1: அது மாதிரி டெங்கு இருந்தா தான், இந்த ஊத்தை இருந்தா தான் டெங்கு தேடி வரும்.
2: என்னட ஊத்தை என்ற டெங்கு என்ற சீனி என்ற
1: மாட்டிக்கொள்ளும்
2: தெரியல.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: இந்த வாழி நான் கெட்டு போனம்மா, எங்கட வீட குப்பையை துப்புறாங்க சொன்னா எங்கட வீடும் குப்பை செல்ல போறான். இதுக்கு ஏதாவது கேம் உண்டு அமைக்கும் போது நான் போயிட்டு வீட காப்பாத்தி கொள்ளணும்.
2: நானா இந்த டெங்கு உண்மையில எதுக்குல இருந்து வருது அதை அறிஞ்சு கொள்ளணும் மேடம். பிளீஸ்டா சொல்லடா.
1: ஆயிட்டு எனக்கு சத்தமா அது எங்கிருந்து வருதுன்னு நான் தெரியல.
2: எப்படி அது உருவாக்கம் எப்படி?
3: ஓடி கலட்டி இனி ஓடவே முடியாத ஒதுக்கின டயர்.
1: ஆனா அந்த டயர்ல எரிச்சு போட செல்றான். என்ன மழை பெய்ஞ்சா அது
3: கலவரத்துல போட்டு எரிச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: எல்லாம் முடிஞ்சு நான் அது கப்பல் ஓட்டிய தமிழன் காலத்துல இப்ப கப்பலை குட்டி ஒன்று ஓட்டால் விளையினான்.
3: அதனால அந்த இதெல்லாம் எரிச்சு போடு
1: எரிச்சு போடு இருந்துச்சுன்னா அதுல மழை தண்ணி நின்று அது உள்ளு காலத்தை அந்த குடும்பம் நடத்தி டெங்கு வெளியே வாரு.
3: அப்ப டயர உடனடியா எரிக்க வேணும். அதுக்கு தண்ணி தெரிய விட சரி
1: நடத்தும்.
3: அப்ப நீ ஒட்டுமொத்தமா சொல்ற எங்க தண்ணி நின்றாலும் அது டெங்குக்கு வாசியா வரும். அதனால நீங்க அப்படியான இடத்தை உடனடியா சுத்தம் செய்தா மட்டும்தான் இந்த டெங்கு
1: கலைக்கலாம்.
3: விளக்குதை வடிவா சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன் தானியடா.
1: இன்னொன்னா அது செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வங்கி.
3: அப்ப இப்ப இந்த ஓடுற ஆறு எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டா நல்லதானியடா.
1: நீங்க மாறக்கத்தான் செய்யணும்.

0: தியேட்டர் தொடர்கிறது.
1: நிப்பாட்டு சொன்னா ஓடுற ஆற நிப்பாட்டு சீல்தான காவேரி இதெல்லாம் எப்படி நிப்பாட்டு கிழனியாரெல்லாம் நிப்பாட்டு இல்லாம நீ சுத்தமா சுகமா இருந்துச்சுன்னா அம்மா இவன் செத்த வீட்லயும் கேம் அமைப்பான் போலத்தாயிக்கு வரப்போல காலை ஆட்டிக்கொண்டே தூங்கும் இல்லாட்டி செத்தன்னு நினைச்சு எங்களுக்கு ஒரு கேம் உண்டு அமைச்சிருவான்.
2: சரி சரி அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அவனே நான் போடுறேன் ஒற்று பிரச்சனையும் இல்ல நாம தான் ஏஜென்ட் புல் ஏஜென்ட்
1: கோலுண்டுதான்.
2: ஓ சரி சரி ஓகே அபிலாஷன்
1: நானா
2: நான் கொஞ்சம் பிஸி.
1: ஆ சரி
2: நீ என்னத்தையாவது செய்துக்கோ.
1: ஓ
2: ஆனா இந்த சப்ஜெக்டுக்கு நீ வர மாட்டேன்னு எனக்கு
1: தெரியுது.
2: இது உயிர் கொல்லி பிரச்சனையா இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையா பேசப்பட்ட
1: உங்களோட பிரச்சனைக்கு நான் நிக்கமாடா செல்லுங்க நானா உயிர் என்ன உயிர் நானா
2: நீ வந்துடாப்பா இது வந்து இறங்கி செயல்படுத்தணும்டாப்பா.
1: அதுவரை இதுவரைக்கும் நான் என்ன செய்ய இல்ல
2: இப்ப டெங்கு டெங்குன்னு இவ்வளவு விஷயத்த பேசியிருக்கேன்
1: தானே
2: அதை நிப்பாடுறதுக்கு பெரிய ஒரு செயல் திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நாங்க கொடுக்கிறோம் விஷயங்களும் முடிக்கிறோம் மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இதுக்குத்தான் நாங்க ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீ புள்ளாரங்க செய்யணும்.
1: செய்யாம நான் உங்களோட என்னென்னத்துக்கு வந்து நல்ல விஷயத்துக்கு வரமாட்டேன்.
2: அடே உனக்கு தெரியுதானே இந்த கோயில் ஐட்டங்கள் நாங்க கொஞ்சம் இறக்குமதி செய்திருக்கிறோம். இந்த நெட் ஐட்டங்கள் கொஞ்சம் இறக்குமதி செய்திருக்கிறோம். அதே இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரு ஐட்டங்கள் வச்சிருக்கிறோம். மற்றது இந்த கை கால எல்லாம் பூசினா கிட்டை நெருங்காது இப்படியான சில ப்ரொஜெக்ட்கள் கொண்டு வந்திருக்கிறோம். விளங்குதா ப்ரொடெக்ட்
1: விளங்குதான் பார்த்து என்னடா இல்லையா அம்மனமா ஓடுது
2: அதுல விளங்கல
1: நான்
2: இந்த ப்ரொடக்ட்களை எல்லாத்தையும் நீ மக்களுக்கு வந்து இப்ப எப்படித்தானே அதோட விலைகள் இல்லாமடாப்ப 4000 3000 300 ரூபாய் இப்படி எல்லாம் இருக்கு. அதுல ஸ்பெஷல் ஆஃபர்ல தான் நாம இதெல்லாம் கொடுக்க போறோம். வீட்டுக்கு இவ்வளவும் இருக்க வேணும். ஒரு வீட்டுல பக்கத்து வீட்டுல இப்படி இருக்குன்னா நீங்க இதெல்லாம் அறிஞ்சு நாம தான் இதுல தெளிவுபடுத்த
1: தான் நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வீட்டுக்கு கொடுக்க போறீங்க.
2: அதுதானப்பா இப்ப சும்மா போய் கதைச்சிட்டு அவங்கள்ட்ட ஏடிஎம் இதுல எடுக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு காசை தவணை முறையிலையும் எடுக்கலாம் நிறைய எடுத்தா கொஞ்சம் அப்படி அப்படி செய்யலாம். அது ஆக்கள் மூலமா செய்து கொள்றதானடா
1: நீங்க சும்மா கொடுக்கல விட்டு வலுக்கு
2: என்னடா இப்ப டெங்கு சும்மா கொடுக்குது நாம சும்மா கொடுக்கலமாடா
1: தானே பாத்து அதுதானே பாத்து அம்மா டெங்கு சாவுற இடத்துல
2: சரிவா நீ கதையில இல்ல இப்ப இன்னொருத்தனுக்கு குத்தி இருக்கும் நாம குத்தாம
1: தடுக்கணும்.
2: டெங்கில் இருந்து மக்களை காப்போம் இதுதான் எங்களை துறை பொருள்.

0: ஷா, மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு போல. மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒன்று ஈகணும் தானே. நாளைக்கு பார்த்தா டெங்கு நோய்க்கு பட்ட ஆள் பட்ட அனுபவத்தில் வந்து ஆக்களுக்கு உதவி செய்கிற பிளான் தான் வந்திருக்கேன். பிஸ்னஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. அபிலாசி சும்மா வாயை கொடுத்து கேஸ் பண்ணிக்கொள்ளாது. ஏன் அம்மா, அவர் கொடுக்கறத கொண்டு மக்களுக்கு கொடுத்து டெங்கு நிப்பாட்டி நல்லவர் போய் வலிக்கத்தலை மனுஷன் வாரம் செஞ்சுதெல்லாம் செய்யட்டும், அதை கடவுள் பார்த்துக்கொள்வார்.
1: இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் கையில சாமான் வச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ரோட்லயும் அப்படியே பெட்ட எடுத்து விளையாடுறானா இல்லையோ, கொசு நெட்ட வச்சு ஆடுறதுக்கு ஆளை செட் பண்ணி இருக்கிறேன். எல்லாம் அபிலாசில தான் கொடுத்துருக்கு. எல்லாம் கிளீனா நடக்கும். அவன் தான் இதுக்கு சரி சார். அதெல்லாம் நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை.
2: வீட்டுல வந்து பாட்டு பாடி.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன ஐடியா அவர் செல்லே, ஒரு வகையில் உண்மைதான். சும்மா கொடுத்தாலும் கணக்கில்லாம அதையும் அதுலயும் பார்த்து கொசு அடிக்கிற டெங்கு சீன்லயும் பிசினஸ் நோக்கம் தானே. என் கையில தான் சாமான் தாருன்னு சொல்லிக்கான். கேம் அமைப்பம் காசி நான் கொடுக்க போறது இல்லையே, இவ்வளவு நாள் எனக்கு செஞ்சியா உனக்கு செய்யும் சாமானத்தெல்லாம் முதல்ல என் பேர்ல எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளுமே சும்மா கொடுக்க போறது இல்ல, காசும் சும்மா கொடுக்க போறதும் இல்ல, சாமானத்தை தாருன்னு எனக்கு சொல்லிட்டான். நான் என்ன செய்வேன், இது திருப்பி இவருக்கு கொடுக்க போறே இல்ல. லோ லோன்னு ரோட்ல அலைய போறான், டெங்கும் சுகமானமாயும் டெங்கும் நல்லாயி நானும் நல்லா ஆயிப்புவேன். இவன் டொங்கு டொங்கு டொங்குண்டு அஞ்சிலாம சந்தில காத்தி கொண்டீங்கத்தான் வேணும். அல்லோ தெல்லாம் வழிய காட்டிட்டாய் கடவுளே.
2: விலாசன்
1: நானா
2: இந்த கிளியரன்ஸ் பண்றதுக்கு இந்த ஐடென்டி கார்டு கேட்டவங்க தாமன் பெருமதி
1: கூட மோகன் ரோடு கொழும்பு நாலு
2: எல்லாரும்
1: வாய்ப்பு
2: இல்ல. லேண்ட கொண்டா இல்ல ஒரு துணைக்கு வைக்கணும் இல்ல, இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல ஒரு கணக்கு இருந்தா அதை நீ அதை காட்டணும். என்ன செய்யலாம் நினைக்கிறேன்.
1: இப்போதைக்கு ஒண்ணும் இல்லைனாலும் நீங்களே எடுங்க, நான் வந்து வித்து தாரேன் உங்களுக்கு. எனக்கு இருக்கதான் பாதி அழிச்சிட்டீங்க.
2: இல்ல இல்ல அதுதான் நான் யோசிக்கிறேன். அப்படி சொன்னா ரெண்டு பேரும் டீல் பண்ணி போடுவோமா?
1: பெருமதி. சரி சரி, நீங்க சின்ன கணக்க கொடுத்து பெரிய கணக்க அமுக்கணும். நானா எவ்வளவு போல வரும்?
2: என்ன ஒரு 45 லட்சம்
1: அப்படிதான்.
2: இது வந்து இருக்கிற சாமான் 3 கோடி கிடைக்குது. நீ ஒரு ஒரு கணக்குக்கு வச்சு கேட்ட போற, கொஞ்சம் கொஞ்சமா தான் உனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
1: 45 லட்சத்தை கொடுத்து 3 கோடி நானும் எந்த ஊட்டு டிடி
2: பாத்தியா? அண்ணா இந்த வீட்டுல வந்து இப்ப ஆக்கள் இருக்கிறாங்களேடா.
1: போட்டிருக்கு
2: நடக்க
1: போது.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
1: தெரிந்தவர்கள்
0: சொல்லு. GI Box Bar.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்ப விஷயம் முடிஞ்சு போட்டு வீட்டு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து ஏண்ட ஊட்டு ஊடுத்தா ஊடுத்தா வெளிய போன்னு சொல்றானு என்ன விவரம் இல்ல. நானகிட்ட கேக்கத்தான் ஒண்ணும் இல்லாடி கேஸ் அப்செட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டான். டெங்கு விஷயத்துல இவர் அந்த மாதிரி தப்பான வேலை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். இங்க ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்து நாம கேட்டுக்கொண்டா சாரி கால் பண்ணி பாப்போம். அம்மா ஹலோ
2: ஹலோ
1: பில்லனானா
2: ஒழிப்பு திட்டமோ
1: அதுல அது ஒளிஞ்சிட்டு டெங்கோ இன்னமும் எல்லாம் ஒளிஞ்சிட்டு. ஆனா ஒருத்தன் வந்து ஏண்ட ஊடு ஏண்ட டீடுன்னு சொல்றானே நானா.
2: அவன் என்ன குடுத்துட்டு பாரன்
1: நானா ஏண்ட ஊட்டு அவன் ஊடு வெளியே போகணும்னு சொல்றான்.
2: விளையாட்டு விஷயம் இல்ல, நாம எல்லா பிசினஸும் ரிஸ்கா தான் இப்ப செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு தெரியும் தானே பிசினஸ் எவ்வளவு கஷ்டங்களா போய்கொண்டிருக்கோ.
1: அது தெரியும் தானே
2: சுத்தி போயடா விளங்குறா. இப்ப வந்து அந்த கண்டினியூஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகாத பிரச்சனையில இருக்கு.
1: அதுவும் அப்படித்தானே நானா.
2: அது என்னன்னு சொன்னா கொஞ்சம் வந்து ரெண்டாம் மூன்றாம் ஐட்டம் சாமான்கள் வந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் சாமான் இல்லாதால கொஞ்சம் இன்விகேஷன் பண்ணணும் மாதிரி சொல்றாங்க.
1: அது எப்படின்னா கெண்டனை திறக்காம சொல்றான்.
2: போல கைவிட மாட்டேன் பெருசா மண்டை கெடுக்காது. எவ்வளவோ பிரச்சனை முடிச்சு நாம இத முடிக்க மாட்டோமா போல.
1: ஐயோ ஐயா ஐயோ போன டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஐயோ போன டக்குன்னு கட் பண்ணிட்டான்.
3: இங்க வாங்க அபிலாஷன். நீங்க தானே?
1: நான் தான்
3: மோமோத்துவான். அதெல்லாம் தெரியும் ஆரம்பிச்சுட்டாரு. இது உங்களோட ஐடென்டி தானே?
1: இது ஏன்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சு?
3: அபிலாஷன் தானே
1: நீங்க? அபிலாஷன் அபிலாஷன்.
3: சரி அல்பலாஷன், நீங்க என்னன்னு சொன்னா இந்த கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க தானே? நீங்க ஆக்களை ஏமாத்தது முயற்சி செய்திருக்கிற மாதிரி
1: குற்றச்சாட்டு.
3: டெங்கு ஒழிப்புன்ற பேர்ல ஒரு பொய் கதை ஓட்டி இருக்கீங்களே கொஞ்ச நாள.
1: நான் ஓட்டல பில்லா மிஸ்டர் பில்லா.
3: பில்லாக்கள உங்களோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. வீட வச்சு செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சாமான ரிலீஸ் ஆயிருந்தா மக்களை ஏமாத்த முயற்சி செஞ்சிருக்கீங்க.
1: அதெல்லாம்
3: சரியா வராது. உங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க.
1: நீங்க செக் பண்ணாம எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றீங்க. பேசி கொண்டு கை
3: நீட்டவான பச்சை தண்ணி
1: பயங்கரமான ஒரு நோய்க்கு நல்லது நல்லது நினைச்சுட்டானா? என் வீட்டை நீட்டே கொடுத்து இத செஞ்சியடா, நீ நல்லா இருப்பியா? ஐயோ மக்களே, பாதிக்கப்படுறாங்க. நான் உள்ளுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கப்படாது.

அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மதிய பொழுது வணக்கம். தொடர்ந்து வசனத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 12 மணி.

ஐயா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான அழகான காதல் பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தினின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். நிரூபிப்போது 12:06 ஆகின்றது. இதே போல இனிமையான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒழிக்க வர தயாரா இருக்கு 3 மணி வரை. எனவே நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0112-7150501 அல்லது 0112-7150111 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: வசந்தமை FM நேரம் இப்போது 12:11 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வெளியில
0: போகலையா
1: பின்னேரம்?
0: பாடல் யாருக்காக கேட்கலாம்? ஜெயகாந்த்.
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காக, முக்கியமா உங்களுக்காக, உங்களுக்காகவும் வாய்ப்பு தந்த நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைந்திருக்கின்றது. வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:29 நிமிடமாகிற நேரம். அழைப்பில் இன்னும் ஒரு சந்தம் எங்களோடு பேசுறதுக்காக இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ, ஹாய், வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். யார் இது?
1: நீர்கொழம்புலேருந்து நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். நீர்கொழம்பு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு நிசாம்?
1: வெயிலா தான் இருக்கு,
0: ரொம்ப வெயிலா இருக்கு. இருந்தாலும் நிசாம், நீங்க ரொம்ப கூலா இருக்கிறீங்க என்று, அப்படிதானே?
1: ஆமா, நான் கடவுள் ஜெயிச்சேன்.
0: கடவுள் இருக்கிறீங்க, சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க நிசாம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொன்னா ரீசெண்டா வெளியிருந்த பாடல்களே எந்த பாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு பிடித்த பாடல் இருக்கு, இந்த அலைபாயிலிருந்து எங்கெங்கும் புன்னகை என்ற பாட்டு.
0: ஆஹா, அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, ஓகே. அப்புறம் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
1: ஓகே. ஹலோ,
0: சொல்லுங்க, யாருக்காக பாடல்?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும்.
0: ஓகே.
1: வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்பேன்.
0: சரி, ஓகே. எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம் நிசாம், ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபஹிட் பாடல் ஒலிக்க வருகின்றதை கேட்டு பார்க்கலாம்.

மன்னவர் சின்ன ஒரு திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:42. இந்த நேரம் எங்களோடு வந்து அழைப்பின் மூலமாக சில சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. ராகலிலிருந்து தீபன் இணைந்திருந்தாரு. இனிமையான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, வலமை போலவே இன்றைய பொழுது உற்சாகமா வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரம் எங்களோடு வந்து அஸ்மின் இணைந்திருக்கிறாரு. அவரும் காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தார். அழைப்பின் மூலமாக உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு நிலா இணைந்திருந்தாங்க. வாகரையிலிருந்து சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறாங்க. அகரபத்தியிலிருந்து ஆஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. உறவுகளுக்காகவும் தன்னுடைய அன்பு கணவர் நிசாம்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல பேஸ்புக் பக்கமா எங்களோடு வந்து வலிமை போலவே திமிக செலது ஸ்டீவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. ஒரு குடும்பத்தை தமிழ்நாடு தொட்ட மார்முகம் ரமேஷ் இணைந்து கொண்டு பார்வதி நிஷாந்தனுக்காக ஒரு அழகான பாடல் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் எடுத்து கண்ணால் பேசவா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: அனுசரணை வழங்குவது. மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையை பொருட்படுத்தாது மாணவர்கள் தமது பெற்றோருடன் பரீட்சை நிலையங்களுக்கு ஆர்வத்துடன் வருகை தந்தனர். மழையினால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். மேலும் மாணவர்களின் தடையற்ற போக்குவரத்துக்காக அரசாங்கத்தினால் விசேட சிசு சேரிய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள தொடர் நிலநடுக்கங்கள் காரணமாக சில வீடுகளின் சுவர்கள் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய நில அதிர்வு மையத்தின் தகவலின்படி நேற்று இரவு 10 மணி அளவில் நாசிக் மாவட்டத்தின் 4.3 ரிச்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:33 மணி அளவில் 3.3 ரிச்டர் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
1: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருப்போம். வசனத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 1:09 ஆகிற நேரம். அழைப்பில் இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் சிவப்பு செல்வனார் முகைதீன்.
0: முகைதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படியா, கஷ்டமா இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க முகைதீன், பொழுதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு?
1: அப்படியா,
0: சரி ஓகே. முஹைதீன், அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: கம்பா மஜித்னா பரிசு அருமொழி
0: பாடல் கேட்கலாம். இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும். பாடல்கள் விபி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0121-1185-0001 அல்லது 0121-1185-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: கூடியதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
4: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: பொறியை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:26 வசனத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியில். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிமா. சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு யாரும் வரலையா? உங்களோட வீட்டுக்கு யாரும் வரலையா? வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் நாங்க அடுத்த பாடல் கேட்கலாம். யாருக்காக சொல்லுங்க?
1: உங்களுக்காகவும் நந்தோமரமா சோமல ரெண்டு கிளி வெஜி ராணியக்க ராஜலட்சுமி சாண்டி கோஞ்சரம் பாலகிருஷ்ணம் அம்மா முந்தாக்கி போதா கட்டவன் சாந்தலாக்கா மேகலா கலா குமுஜினி விஜிதா சவரியம்மா வரிதா ரகுமா சரோசினி வசந்தாக்கா பாடக்கா ஸ்ரீகுருனா வடிவேலண்ணா முத்துக்குமரனா அண்டோ விஸ்வநாதன் நீதனா சாயங்குமார் அப்துல் மஜித் வசந்தகுமார் நிசாந்த் தம்பி சின்ன தம்பி பாடல் சின்ன தம்பி முருகையா மொஹதீன் எல்லாருக்காகவும் மேடம் இந்த பாடுத்தாங்க.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: புதுமைகளோடு

0: இனிமையான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவிகளுக்கு விரித்தா இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்த எஃப்எம் நேரம் இப்போது 1:42. வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம் மேடம். நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீத், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல
0: அன்பான
1: ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வந்தாரிக்கும் தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்ல மகளுக்காகவும், மாமநிலை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழி அவர்களுக்காகவும் அனைவரையும் சேர்த்துக் கொண்டு பாடலை கேட்போம் மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு. அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மணித்தேரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை ஹன்சிகா.

அனுசரணை வழங்குவது. மக்கள் சூடிய அறிவித்தலாகும் அகன்று செல்.

0: நபர் ஒருவர் மேல் மாகாணத்தின் தெற்கு திசை குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு திசை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மெரிகானே கோட்டை வீதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் பொழுது போலியாக அச்சிடப்பட்டிருந்த 5,000 ரூபாய் நாணயத்தாள்கள் 7, 1,000 ரூபாய் நாணயத்தாள்கள் 6, 500 ரூபாய் நாணயத்தாள் 1, கணனி 1, ஸ்கேனர் இயந்திரம் மற்றும் அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிட்டக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். அவர் இன்று நுகேகுடன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானின் உயர்மட்ட தலைவர் முஜ்தபா கமேனியின் புதிய 12 வினாடி காணொலி ஒன்றை ஈரானிய மெஹிர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் இன்னும் சில நாட்களில் அவர் இறந்துவிடக்கூடும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இவ்வாறு செய்திகள் வெளியாகினதைத் தொடர்ந்து ஈரான் ஊடகம் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளது. இந்த குறுகிய காணொலியில் கமேனி தனது ஆலோசகர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுகின்றமை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் அவர் அமைதியாகவும் நல்ல உடல்நிலையிலும் தோற்றமளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: இன்சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:14 இந்த நேரம் அளிப்பில். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இது? அப்துல் நாசிர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டுல? நாசிர்,
1: என்ன
0: ஸ்பெஷல் லஞ்ச்னு கேட்டேன் வீட்டுல. சரி சரி, ஓகே. அவரும் சொல்லுங்க, பாடல் யாருக்காக கேட்கலாம்? நாசி
1: பாடலே கேட்டு இருக்கு. மருதமனை ராபி, வசந்தம் ராபி, எச் எல் நஜ்முடி, என்றும் பதிவி, சிகாயத்துவா மொய்தீன் ஆகியோருக்காக.
0: சரி, ஓகே. ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அறிவிக்காவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபஹிட் பாடல் இதோ.

0: பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். சுவாசக்காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக சாதி சனம் திரைப்படத்துக்காக அந்த பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:28. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இது?
1: சாந்தி
0: கோவிந்தராஜா. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைச்சி சாப்பாடு எல்லாம் பிள்ளைகளை கொடுத்து விட்டு இப்போது பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான பாடல்கள்.
0: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாலினிக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் மற்றும் பருத்தித்துறை அருண்மொழி முனராக்கலை தனலட்சுமிக்காக உங்கள் அன்பிக்கு பாடல் தாருங்க.
0: சரி, ஓகே. அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி. நன்றி மேடம்.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஹன்சிகா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தில் சந்தோஷமாக இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சரி, இந்த நேரம் எங்களோடு வந்து பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. இணைந்திருக்கிற அன்பு சொந்தங்களை இப்போ நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். பாகரையிலிருந்து சிவசம்பு இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க. சொந்தங்களுக்காக எல்லா பாடலையும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அனைத்து பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் இணைந்திருக்கிறார். கொழும்பு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சாக்கண்ணிலிருந்து நூர்ஜஹான் அசருடீன் உறவுகளுக்காக பாடல் பிபி கற்றுக்கிறாங்க. அதே நேரம் வந்து கூலான வணக்கங்கள் சொல்லி நானு உயால இருந்து மலையோடு நாங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுதன் புஷ்பராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். அதே போல கழுபோவிலிருந்து எங்களோட வந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கற்றுக்கிறார். நல்லா இருக்கிறேன் ஜெயசுதாஸ், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஜெயசுதாஸும் அன்பு மனைவிக்காகவும் அன்பு மகளுக்காகவும் அன்பு அம்மாக்காக மற்றும் அண்ணா உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கழுபோவிலிருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருந்தார். இப்போ வந்து அவர் நீர்கொழும்புல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அதே நேரம் எங்களோட வந்து பரமானந்தன் வசீகரன் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். புவனேஷ் இணைந்திருக்கிறார் கரோலினாலிருந்து. அவரும் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல்

பிக்கரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அறிவித்தலாகும். அகன்று செல்.

0: தம்பதினிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பயணித்த டக் வண்டியுடன் பின்புறத்தில் மோதியதனாலேயே இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: பிரேசிலின் ரியோடியோ ஜெனிரோவில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலம்பிய சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியில் கொண்ட தாஜுதா தேசிய பூங்காவில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானியும் 3 பெண்களும் தீக்கிரையாகி உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். செங்குத்தான மற்றும் எளிதில் சென்றடைய முடியாத மலைப்பகுதியில் விமானத்தில் எரிந்த பாகங்கள் சிதறி கிடக்கும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. எமது அடுத்து மனத்தியாள செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது
2: மக்கள் சூடிய மகுடமே.
3: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க இசைஞானி இளையராஜாவின் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பேஸ்புக் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு அழகான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினோடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, குடிக்க போறோம்.
0: இப்ப இனிதான் குடிக்க போறீங்க?
1: நீங்க குடிச்சிட்டீங்களா? இல்ல,
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேனே.
1: சாப்பிட்டு வந்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா. சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, படுத பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், அனைவருக்காகவும் கண்ணனர் கை குழந்தை அந்த படத்துல பாட்ட போடுவீங்களா?
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டவங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.
2: பேசக்கூடாது
0: பாடல் இது. அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையல.

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:15.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: அழகான மாலை பொழுதில் இசைஞானி இளையராஜாவின் இதயம் தொட்ட பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோட 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக ஜெர்மனியின் செந்தின் மலரே உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ அன்பான மாலை நேர வணக்கம், யார் இது?
1: வணக்கம், நான் விலங்கல தோட்டத்திலிருந்து நிமல் குமார் பேசுறேன்.
0: நிமல் குமார், எப்படி இருக்கீங்க நிமல் குமார்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா.
0: நிமல் குமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு லீவ், வீட்டுலதான் இருக்கேன்.
0: விடுமுறை நாள், வீட்டுல இருந்து அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா நிமல் குமாருக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப பிடிச்சிருக்கு. இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் என்றா சொல்லவா வேணும்? என்ன
1: சொல்லவா வேணும்?
0: சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நிமல்குமார்?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி ராதா, மகன் சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, நிலானி, கண்டிப்பாக நண்பர் புஷ்பைக்கும் சுதுக்காக வேண்டி நல்ல பாடல் கொண்டுதான்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். ஒலிக்கும் பாடல் இது பத்ரகாளி திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில்.

0: கண்மணியே காதல் என்பது கற்பனையோ ஓவியமோ. ஆறிலிருந்து 60 வரை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஆனந்தி அக்கா, நீர் கொழும்புலேருந்து நிசாம்.
0: நிசாம், அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க நிசாம், நல்லா இருக்கீங்களா?
1: அன்பான மாலை நேர வணக்கம், நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விடுமுறை நாள் வீட்லயா இல்லாட்டி வேலையா?
1: நான் கடையில இருக்கிறோம் அக்கா.
0: கடையில இருந்து வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஆமா, அவங்களோட நிகழ்ச்சி சூப்பர் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா நிசாம்க்கு?
1: எனக்காகவும் JR ஆனந்தி அக்காக்காகவும் JR அக்காக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம். எனக்கு ஒரு பாடல் ஒன்று தருமா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் உனக்கும் பிடிக்கும் என்ற பாடல்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா?
1: சரி,
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், இனிமையான மாலை நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வத்தலையிலிருந்து குமாரன் திவ்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் ஆனந்தி என்று வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி அட்டன் கேம்பிளி இருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, புல்லட் சிங்கல ரஜினா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அருமையான பாடல்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, கொழும்பு 15 போந்துரை தனசிங் குணசேகரன் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி, இனிமையான மாலை நேர வணக்கம். மணி விஜயா மற்றும் மகன்மார்களான மதுசான் தருண் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முருகேஷ் தியகல வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா, பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி, சந்தோஷமான மாலை நேர வணக்கம். ஹட்டால சேனையிலிருந்து முட்பீர் தற்போது கத்தாரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை அமைத்து இஸ்தாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் பிரியா திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை அன்சிகா. ஒலிக்கும் பாடல் இது அரண்மனை திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில்.

0: 2.6 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வெலிகமை கடற்பகுதியில் அலைச்சறுக்கலில் ஈடுபட்டிருந்த பொழுது அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த வெளிநாட்டவர்களின் சடலம் இன்று காலை அப்பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளதாக வெலிகமை போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டு வந்த 21 வயதுடைய துனிஷியா நாட்டவர் என தெரியவந்துள்ளது.

0: கடலோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் முயற்சி செய்திருந்த பொழுதிலும் முயற்சி பயனளிக்கவில்லை.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் ஜிசான் பகுதியில் உள்ள சவுதி அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் உரிமை கோரியுள்ளனர். அலில்லா விமானம் மூலம் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அல் மசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கியுள்ள அறிக்கையில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனத்தியல செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அழகான அந்தி பொழுதில் அந்தி மழை பொழிகிறது. ராஜபார்வை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்துட்டோம். இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஜானி இளையராஜா இசை அமைத்து அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினோடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை வணக்கம்.
1: கரண்,
0: கரண் எப்படி இருக்கீங்க? கரண் நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். வசந்தத்தின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா கரனுக்கு?
1: ஓ, நல்ல பாடல் போட்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு வெயில் இருக்கு.
0: அட்டா, அப்படியா?
1: அந்திமலை என்று போட்டிருக்கீங்க, ஆனால் வெயில் இருக்கு.
0: அப்படி, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? கரண் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கிறாங்க. நாங்க வசந்த ரசிகர் தானே.
0: அப்படியா?
1: ஆமா.
0: முதல் தடவையா என்னோட பேசுறீங்களா?
1: பாடல்
0: யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இப்போதே என்னுடைய பேத்தி இருக்கிறா காயத்ரி, கௌதமி இருக்கிறா, மருமகள் சிந்துஜா இருக்கிறா, மற்றும் மனைவி கலாவுக்காகவும் அன்பு அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் இந்நேரம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து ரசிகர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அதே நேரம் அழைப்பினை மேற்படுத்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து காதல் ஓவியம் பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வகத்தோட்ட தும்முதரம் சின்னையா மகாதேவனும் நிகழ்ச்சியோடு இணைந்து அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா இசை அமைத்த காதல் ஓவியம் பாடலை தாருங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அவர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:15.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ராதா அழைக்கிறாள். தெற்கத்திக்கல்லன் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகி பாடிய அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியினூடாக ஒரு சொந்தம் எலோ வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது?
1: பனாவத்தை முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி, எப்படி இருக்கீங்க சரோஜினி? நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும்
0: நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, அருள்மொழி, சின்ன மகாதேவன், பனாவத்தை ஆர்த்த விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சதாபுரம் இமானுவேல், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தம் அனைவர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: பத்து சம ஆறு நூற்று இரண்டு தசம எட்டில் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சற்று புதிதானது. மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 4:31.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிலுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.
4: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
5: அனுசரணை. கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நிலா பொடுகிறதே, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 106.2 FM அலைவரிசையின் ஊடாக இப்ப நிகழ்ச்சியோடு ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் அது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். விழுங்கல்ல அப்படியா பொழுகிறதா? சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலுக்கும் அத்தாக்காகவும் அத்தா குடும்ப உறவுகளுக்காகவும் எனக்காகவும் எந்த குடும்பத்தாகவும் சின்ன தம்பி ரவி, அசோக் விஸ்வநாதன், சிவகுமார், நீடன், பத்தர் ஐயா கண்ணு, முன்பட்சி மேகம், ராஜேஷ்மா, சமூகநாதன், சின்னையா மகாஜன்,
0: பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மனைவி ஆஷா மற்றும் ஹரிஷ் கிருஷாலன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பற்று புப்டேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேர்வளை ஸ்மார்ட் மாவத்தையை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் சிஸ்டர் என்று சொல்லி மல்லாகத்தில் இருந்து ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான மாலை நேர வணக்கம். கந்தப்பளையிலிருந்து ஜோன் சீத்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி தமிழ்நாடு விழிப்புரம் ஜெயச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி திமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா என்று சொல்லி மஸ்கெலியா அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் சிஸ்டர் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, நான் லெவன் கள்ள தோட்டத்தில் இருந்த நிமல்குமார், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்டு, வசந்தம் FM, வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்கள் இடையே வீதி விபத்துகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல், மௌனராகம் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து SPP பாடும் பாடல்.

0: 2.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஒரு சொந்தமிலோ வணக்கம். வணக்கம் முஸ்தகீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: எனது மனைவி புள்ளிகளும் எனது சேர்ப்பிள்ளைகளான உமர் உஸ்மான் அலிக்கும் ஆகியோருக்கும் கல்முகான் ஹைதர்
1: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது, தேடும் கண் பார்வை மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: குருவிட்ட, பள்ளஞ்சேனா மற்றும் புதிய மேகசின் சிறைச்சாலைகளில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தூண்டுவதற்கு பொறுப்பான குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடையாளம் காணப்பட்ட கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவது உள்ளிட்ட அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.

0: அமெரிக்க அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த முன்மொழிவு தற்பொழுது வெள்ளை மாளிகையின் மேலாண்மை மற்றும் வரவு செலவு திட்ட அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளதுடன் இதுவரை இறுதி விதியாக்கப்படவில்லை. முன்மொழியப்பட்ட மாற்றங்களின் முழுமையான விவரங்கள் இன்னும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியல செய்திகளும் நிறைவடைகின்றன. எமது பிரதான செய்தியை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: நான் என்பது நீ அல்லவா தேவ தேவா சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல். அருண்மொழி அவரோடு இணைந்து கே எஸ் சித்ரா பாடிய அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதயம் தொட்ட இசைஞானி இளையராஜா இசையமைத்த அழகான பாடல்கள் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியே இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை வணக்கம் மாணவி, எப்படி இருக்கீங்க? நான் ரம்படையிலிருந்து ஜெயகாந்த்.
0: ஜெயகாந்த், அன்பான மாலை நேர வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சந்தோஷமா பாடல்கள் கேட்டிருந்தேன், அனைத்து பாடல்கள் நன்றாக இருக்குது.
0: சரி, ரொம்ப நன்றி ஜெயகாந்த். சொல்லுங்க, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, இப்பதான் குடிச்சேன் டீ.
0: என்ன டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஓ
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, ஊர் சைடு எப்படி? மலையா?
1: மழை இப்ப இருந்தா பெஞ்சு இப்ப கொஞ்சம் ஓஞ்சிருக்கு.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக இப்ப வாய்ப்பு தந்தேன், நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு, நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல், வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக் என்ற வசந்தம் FM வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்கள் இடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் நடைபெற்று வருகிறது என்பதை அறிய தருவதோடு, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க அழைப்பினூடாக. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: மாலை சூடும் வேலை நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒலித்தோகிறது. நேரம் மாலை 5:15.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உன்னை காணாமல் நான் ஏது. கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து அருண்மொழி அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியோடு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது? வினோத். எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லாட்டி வீட்லயா? வீட்ல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்? என்ன பாடல்? காதோரம் லோலாக்கு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா? சரி, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பண்டார வலையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் நானோயாவிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து சந்தோஷமான மாலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் கரவளப்பேட்டையிலிருந்து மது. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. கணவன் செகன் மற்றும் மகன்மார்களான அஸ்வின் ஜஸ்வினை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் மானதி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மாளிகாவத்த சந்திரகோசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் மானதி, பாடல்கள் அனைத்து மருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, நான் திமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன். அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி ஆரிய மலர், மகள் அனன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இணைந்திருக்காங்க. ஆய் சிஸ்டர் வணக்கம், நான் பொலனறுவையிலிருந்து போவன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஊர்கோட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் இசை ஞானி, இசையில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, ஆனந்தி சிஸ்டர் நீர்கொழும்பிலிருந்து நானும் ரவீந்திரன் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி, மதுகம கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா. வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனக்கும் எனது அன்பு மனைவி விமலா தேவி, மகன்மார்களான பிரசன்னா, அபிஷான் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துசியந்தினி லிதுர்ஷான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வட்டுக்கொடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காமராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நாவலப்பிட்டியவிலிருந்து ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம் மணிமாறன். அப்புதல வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு குடும்ப உறவுகள் மற்றும் கமலவேணி, டில்ருக்ஷான், ஜஸ்வீன், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: கணியே சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் இளையராஜா அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் அது?
1: மும்தாஜ் பேகம். கொண்டு போயினாலே
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கோம்.
0: வசந்தம் கேட்டுட்டே இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பாட்டு போற தலைவன் படத்துல நினைப்பது யாரோ நீ தானே.
0: அப்படியா? சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா?
1: ஓகே
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காகவும் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சார் இருக்காவும் சித்தியஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமா பர்தா பாத்மா ரவி ராக்மா மருது குவைதி சின்னையா மகாத ஆட்டோஷ் உமாசன் வசந்தகுமார் இத சரோஜா அப்துல் நாசிர் அதுமதி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமே நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. வணக்கம், இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. பருத்தி துறையில் இருந்த அருண்மொழி இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை நேர வணக்கம். நான் கொழும்பிலிருந்து, கொழும்பு பத்திலிருந்து தெய்வ சகாயம் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி சகோதரி, மாலை நேர வணக்கம். நான் லிந்துள்ள வாகலையிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சியோடு பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. மகன் பஜித்ரன் மற்றும் திவ்யஷான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் கந்தலாயிலிருந்து கே வைதீன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார்த் மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, வசந்தம் சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் மாலை நேர வணக்கம். பின்னோயா ரொசலையிலிருந்து ராஜன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்று போல் வளமையில் நாங்களும் வீல் பார்க்கிலிருந்து சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராஜன், பரமசிவன், கனகராஜன் மற்றும் டேவிட், புஷ்பா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் சகோதரி, நான் மாத்தலையில் இருந்து ராஜா ரவீந்திரன் மற்றும் சகுந்தலா தேவி சாய் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஆயக்கா மாலை நேர வணக்கம். ஸ்ரீகாந்த் குடும்பம் மற்றும் சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி பண்டாரவள எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போ கிடைக்கின்றது.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இசை உலகின் நட்சத்திரம் சொந்தம் வசந்தம் 102.6

நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜே போனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம்.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனியான சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ள முடியும். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 6 மணி.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் அப்படியே நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0003 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரம்ஷான் எப்படி இருக்கீங்க? ரம்ஷான் நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க
0: அப்படி வாரீங்க. பாடல்
1: கேக்குறதுக்கு
0: ரேடியோ சத்தமா கேக்குறீங்களா? இப்போ சத்தமா ஒரு பாட்டு
1: பாடுங்களே.
0: சும்மா நீங்க சிரிக்கிறதே நல்லா இருக்கு, பாடுனா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன என்ன என்ன
1: பாடல்
0: வராதா? சரி, எல்லோருக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். நன்றி.
1: ஓ மன்னா, நன்றி நன்றி.

0: அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
4: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மேட்ச் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
4: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: கல்லிருந்தா நாயக்கானம் பாறை திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது. பாறையே இருக்கு கல்லா வீணும் உங்களுக்கு. சரி, வைரமுத்து அவர்கள் வருகிறது. அந்த பாடல் உதித் நாராயண் பாடிய பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் விடுமுறை அப்படியே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: கல்முனை சத்தியமாபுரத்திலிருந்து ஹரல்ட் சந்திரா.
0: ஹரல்ட் சந்திரா, நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கீங்களா?
1: ஆமா.
0: நம்பலாமா?
1: நம்பலாம்,
0: நம்பலாம். சரி, காஃபி குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் குடிக்கவில்லை.
0: குடிக்கலன்னு சொன்னா கேட்டு கிடைக்கலையா?
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஒரு 15 நிமிடம் மழை பெய்தது, அது குடுமையாக இருப்பதால் இந்த சொற்ப நேரத்திலே கோபியா இருந்த வேண்டும்.
0: சரி, இப்ப கோபி ஒரு பிளேன் எல்லாம் கிடைச்ச கோட்டா கிடைப்படுத்தா குடுக்கறாங்களா?
1: எங்களது நண்பர் ஒருவர் வந்து இருக்கிறார். என்றால் சவுண்ட் இயக்குனர், சவுண்ட் இயக்குனர் லைனல் கிருங்கிரி,
0: நன்றி. சரி, ரொம்ப சந்தோஷம். அவருக்கா அவரையும் இணைத்துக் கொண்டு யாரெல்லாம் சொல்ல போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் கேட்பதற்கு இந்த எல்லோருக்காகவும், மற்றும் கமலன் சவராஜா, கல்வி போலீஸ் காரியத்திலே கலந்தாற்றிய முகமது ரவீந்தர், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த எருசன், எருசா, ஜாய், மலர், மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் எல்லோருக்காகவும்.
0: சார், எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. அன்பு வணக்கம் புவனேஷன் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு வெள்ளத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஹாப்பி சண்டே ஈவினிங். ஓகே, சிறிதரன் தான் அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்காரு ஃபேஸ்புக் வழியாக. அன்பான மாலை பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டே முத்தையா காளிமுத்து அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம், மாலை பொழுது வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வசந்தோடு இணைந்திருக்கின்றோம். நாளை ஓகே, மாணவர்கள் விடுதலை படிச்ச மாணவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றதா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. புவாக்பிட்டி ரத்னபுரி அவிசாவளையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரண்யா, இசைஞானி, இசைன்யா, சேஷா ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிற எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் எடுத்துக்கிறீங்க போனேஷன் சொல்லக்கூடிய பிரசாந்தின் ஷோங் ஒன்று தாங்கன்னு சொல்லி மும்தாஸ் பேகம் கொழும் 14 சொல்லியிருக்காங்க. பிரசாந்த பாடல் தான் உங்களுக்கு வேணுமா? சரி, கேளுங்க. தாரன் அற்புதலையிலிருந்து புதுக்காடு ரஜினி லாவண்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கலாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. பாசையூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ஹாய் புவனேஷ்வரா, இனிமையான வணக்கம், தரமான விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, அன்பு மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தனி, லிதுர்ஷன் அனைவரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுறா. சார், எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக.

0: ராத்திரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேசு.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க
3: கும்பிடுவோம்.

0: குட் நைட்.
1: யாரும் தூங்க வேணாம், அவங்க சும்மா சொல்றாங்க குட் நைட்னு சொல்லி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் விடுமுறை கொண்டாட்டம், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கிறீர்கள், ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தா. நல்லா இருக்கீங்களா சாந்தா? அப்படியா, நிறைய பேர் டான்ஸ் பண்ணலாம்னு கேள்விப்பட்ட உண்மையா? இல்லையா? சரி சாந்தா, சொல்லிபுரம் என்ன ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க பாபு.
2: என்னன்னா
1: சொல்லிபுரத்துல என்ன ஸ்பெஷல்?
2: ஸ்பெஷல் கோயில்கள் கூட இருக்கு.
1: ஆஹா, அதுதான் ஸ்பெஷலா? யாரோ பக்கத்துல இருந்து சொல்றாங்க நம்ம ஸ்பெஷல் சொல்லி. யாரு சாந்தா? இல்லையா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எனக்கு சவுண்ட் ஒண்ணு கேட்டுச்சாதான், வேற ஒன்றும் இல்ல, அமானுஷ்யம் யோசிக்காதீங்க. சரி சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதுக்கு?
2: வசந்த நேர அறிவு இருக்கா?
1: சரி, என்ன பாடல் வேணும்?
2: இல்ல நீங்க போடுற பாடலே கேட்கலாம்.
1: அப்படியா? சரி, நல்ல பாடல் ஓடுத்து கேளுங்க. நன்றி. எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு எல்லோருக்காகவும் பாடல் வதிகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல கிருஷாந்த் அன்பு வணக்கம் என்று பதூரில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறேன், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டது. ஓகே, கிருஷாந்தன் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட இமானுவேல் ஐயா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எட்டியாந்தோட்டை கராகோடிலிருந்து ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சார், எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: 92.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best FM, FM, FM. 102.6, 102.8.8.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை ஹன்சிகா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே விடுமுறை கொண்டாட்டம் எங்க இருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாரது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க ஆட்டோ விஸ்வநாதன்?
1: பாடல்
0: கேட்பதற்கு
1: அன்பான
0: வணக்கம் எடுத்து கொண்டே வடைத்தட்டுல இருந்து ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லி கொண்டு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக பாடல் வருகிறது. அதே போல குமார் வந்திருக்கார் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அவிசாவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கார். அதே போல எட்டியாந்தோட்டையில ஸ்டார் மொபைல் ரொம்ப சுத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரஞ்சித் நிகழ்ச்சி கேட்டுப்பதாக அழைப்பின் வழியாக சொல்லிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரஞ்சித். ஓகே ரஞ்சித், பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எண்ணிந்திருக்கிறார். அது போன்று கராகோட இருந்து செல்வி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே அண்ணா தம்பி ஸ்ரீதரன் அண்ணி மதுவுக்காகவும் மற்றும் குட்டி பையன் பவிக்ஷனுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய 294,089 மாணவர்கள். ஆதிவாசி சட்டமூலம் அமைச்சரவைக்கு ஆதிவாசி தினத்தில் ஆதிவாசிகளுக்கு பிரதமர் வழங்கிய நற்செய்தி. 2026 ஆண்டு இறுதியில் 9 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பை அடைவதே இலக்கு. நாடு முழுவதும் அத்தம வேலை திட்டம் முன்னெடுப்பு. புரளிகளுக்கு மத்தியில் வெளியில் வந்த ஈரான் ஆன்மீக தலைவரின் காணொலி. எல்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் மகுடம் சூடியது காலி அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை நாட்டின் 2,733 மத்திய நிலையங்களில் இன்று நடைபெற்றது. இதேவேளை 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை நாளை ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகன் திருமதி இந்திகா குமாரிலியனிகே தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சை இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமானது. இம்முறை பரீட்சையில் 294,089 பேர் தோற்றினர். தமிழ் மொழி மூலம் 73,723 பேரும் சிங்கள மொழி மூலம் 220,366 பேரும் பரீட்சைக்கு தோற்றினர். இன்று காலை மாணவர்கள் உத்வேகத்துடன் பரீட்சை மத்திய நிலையங்கள் நோக்கி சென்றதை எங்களால் காண முடிந்தது. நாளை ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சையின் போது ஏதேனும் அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அது தொடர்பில் செயற்பட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தயாராக உள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் கலாநிதி ஹிரான் திலக ரத்ன கருத்து வெளியிடுகையில், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சகல மாவட்டங்களிலும் அனர்த்தங்களுக்குள்ளாகக்கூடிய மத்திய நிலையங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளது. உயர்தர பரீட்சை மத்திய

பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை 2026 ஆண்டுக்கான ஒருதர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 5 தேதி வரை பரீட்சை இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் திருமதி இந்திகா குமார் லியனுக்கு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், உயர்தர பரீட்சைக்கு பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 264,496 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 1,7,714 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பரீட்சைக்கான சகலவிதமான மேலதிக வகுப்புகள், விளம்பரங்கள், முன்கூட்டிய கேள்விகள் தொடர்பான கலந்துரையாடல் எந்த விதத்திலும் மேற்கொள்ளப்படுவது ஆகஸ்ட் மாதம் 4 தேதி நள்ளிரவு 12 மணி முதல் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களது அனுமதி அட்டையில் கட்டாயம் கையொப்பமிட வேண்டும். தேசிய அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம், அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றை ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த நீங்கள் பரீட்சை மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏதேனும் காரணத்தினால் இந்த காலப்பகுதியில் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் தொலைந்து போதல் அல்லது சேதமடைந்திருந்தால் அதற்காக தபால் அடையாள அட்டைக்காக பயன்படுத்தப்படும் புகைப்படத்தின் அளவு கொண்ட இரு புகைப்படங்களை பாடசாலை அதிபரிடம் உறுதிப்படுத்தி பாடசாலை விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்ற முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அதேபோன்று உங்களுடைய புகைப்படங்களை கிராம சேவகரிடம் உறுதிப்படுத்தி தற்காலிக அடையாள அட்டையை பரீட்சைக்கு பயன்படுத்த முடியும். அதேபோல் பரீட்சை அனுமதி பத்திரம் ஏதேனும் வகையில் சேதமடைந்து அல்லது காணாமல் போயிருந்தால் குழப்பமடைய தேவையில்லை. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று பரீட்சை அனுமதி அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதனை நீங்கள் கையொப்பம் விட்டு பரீட்சை மத்திய நிலையத்துக்கு கொண்டு வர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் திருமதி குமாரி லியனுக்கே தெரிவித்தார். உலக ஆதிவாசிக தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு தம்பான கொடபகினிய கிராமத்தில் தேசிய ஆதிவாசிக தின நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ஜெனிவாவில் இடம்பெற்ற ஆதிவாசி மக்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் செயற்பாட்டுக் குழுவின் முதலாவது கூட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி சர்வதேச ஆதிவாசிக தினமாக பெயரிடப்பட்டது. தற்போது வரை உலகம் முழுவதும் 90 நாடுகளில் 476 மில்லியன் ஆதிவாசி மக்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களின் கலாச்சாரம், மொழி மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆதிவாசிக தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், இலங்கையில் அதன் பிரதான நிகழ்வு தம்பான ஆதிவாசி குடியிருப்பு அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றது. ஆதிவாசி மக்களின் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு மதிப்பளித்தல், வாழ்வு மற்றும் நல்லிருப்பை உறுதிப்படுத்துவது என துணைப்பொருளில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, உவமாகன ஆளுநர் கபில ஜெயசேகர உள்ளிட்டோரும் இதில் இணைந்திருந்தனர். இங்கு உரையாற்றிய பிரதமர், ஆதிவாசி மக்களின் உரிமைகள் மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டார். ஆண்டில் அந்நிய செலாவணி கையிருப்பை 9 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கும் இலக்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அடைய முடியும் என அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார். 2030 போது இந்த இலக்கு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்குவதற்காக இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவோரின் 95 பிள்ளைகளுக்கு இங்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டது. நாம் எமது உலகை வர்ணமயமாக்குவோம், எமது நாட்டின் வீரர்கள் எனும் துணைப்பொருள் இடம்பெற்ற சித்திர போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் இங்கு வழங்கப்பட்டது. தூய்மையான தேசத்துக்கான தேசிய மக்கள் நடவடிக்கை என்ற துணைப்பொருளின் கீழ் அத்தம தேசிய வேலைத்திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அத்தம தேசிய தூய்மைப்படுத்தின வேலைத்திட்டத்தின் குருணாகல் மாவட்டத்துக்கான பிரதான நிகழ்வு மல்லவப்பட்டிய கொலப்பலவி கந்த வெண்ணொருவ குளத்துக்கு அருகில் இடம்பெற்றது. வீதிகள், பொதுக்கிடங்கள் ஆகியவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சீதாமக்க பிரதேச செயலக பிரிவுக்கான ஆரம்ப நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி தலைமையில் இடம்பெற்றது. கிரிபத் கொட நகரை மையப்படுத்தி சுற்றாடலை சுத்தப்படுத்தும் வேலைத்திட்டம் அமைச்சர் உபாலி பன்னிலைக்கு தலைமையில் இடம்பெற்றது. போகுட பஸ் தரிப்பிடத்தை சுத்தப்படுத்தும் வேலைத்திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் உப்புல் அபய் விக்ரம தலைமையில் இடம்பெற்றது. அத்தம வேலைத்திட்டத்தின் ஊடாக புத்தளம், ஆனைமடு குளத்துக்கு முன்பாக உள்ள பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை அமைச்சர் சந்தன அபயரத்ன தலைமையில் இடம்பெற்றது. சுற்றாடலை தூய்மைப்படுத்தும் தேசிய வேலைத்திட்டமான அத்தம வேலைத்திட்டத்தின் வவுனியா மாவட்டத்துக்கான வேலைத்திட்டம் வவுனியா மாவட்ட செயலக காரியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது.

0: தேசிய தூய்மைப்படுத்தல் வேலை திட்டத்தின் கீழ் கடற்படையினர் பல்வேறு சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். ராங்கம போதனா வைத்தியசாலை வளாகம், நாரகன்பிட்டி எண்டர்சன் தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள சிறுவர் விளையாட்டு மைதானம், புத்தளம் பிரதேச செயலக காரியாலய வளாகம், வளாத்தவிலுவ சிறுவர் பூங்கா, சிலாபத்துறை தேசிய வைத்தியசாலை வளாகம், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகம் உள்ளிட்ட பல இடங்களை கடற்படையினர் தூய்மைப்படுத்தினர். திருகோணமலை ஹோஸ்ஹில் சந்தையிலிருந்து அபயபுரம் வரையான பகுதி சுத்தம் செய்யப்பட்டது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிவினா உள்ளிட்டோர் இதில் இணைந்திருந்தனர். வளிமட ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தி அத்தம தேசிய தூய்மைப்படுத்த வேலை திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அத்தம வேலை திட்டத்தின் கீழ் கண்டி திக்கன நகர மையப்படுத்தி சுத்தப்படுத்தும் வேலை திட்டம் மத்திய மாகாண ஆளுநர் வைத்திய நிபுணர் சுரங்க பினாண்டோ தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் தனூர திசாநாயக் உள்ளிட்டோர் இதில் இணைந்திருந்தனர். அத்தமை கிளீன் சுர்லங்கா வேலை திட்டம் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலும் முன்னெடுக்கப்பட்டது. பொது மையவாணி மாலின்துறை கடற்கரை ஆகியன இங்கு சுத்தம் செய்யப்பட்டன. அக்கரைப்பற்று பதூர் நகரின் கடற்கரை பகுதியில் உள்ள ஜனாசா அடக்க ஸ்தலம் அத்தமை திட்டத்தின் கீழ் சுத்தப்படுத்தப்பட்டது. பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராணுவத்தினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் இணைந்திருந்தனர். ஓட்டமாவடி, மாஞ்சோலை, பிரதான கால்வாய் மற்றும் மைதான சுற்றுச்சூழல், ஆற்றங்கரை, வடிகான்கள் என்பன அத்தம தூய்மைப்படுத்த திட்டத்தின் சுத்தம் செய்யப்பட்டது. பிரதேச செயலாளர் ஏ தாகிர் தலைமையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. காத்தாங்குடி தோனா வாய்க்கால் பகுதிகளை தூய்மைப்படுத்த நடவடிக்கை அத்தம தேசிய தூய்மை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜூ தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் என பலர் கலந்து கொண்டனர். ரத்மலானை பகுதியில் வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்களுக்கிடையிலான மோதலின் விளைவு என போலீசார் தெரிவிக்கின்றனர். கல்கிஸ போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று முன்னெடுத்த விசேட சுற்றுவளைப்பில் இச்சந்தேக நபர்கள் மொரட்டுவ மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 21, 26, 28 மற்றும் 30 வயதுடைய சந்தேக நபர்களை இவ்வாறு கைதாகினர். வெளிநாட்டில் தங்கியிருக்கும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களின் வழிநடத்தலின் கீழ் இந்த நடவடிக்கை இந்த சம்பவம் இடம்பெற்றது. மெரிகான கோட்டை வீதி பகுதியில் முன்னெடுத்த சுற்றுவளைப்பில் போலியாக அச்சிடப்பட்ட நாணயத்தாள்கள் மற்றும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 53 வயதுடைய கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 7,000 ரூபாய் நாணயத்தாள்கள், 6,000 ரூபாய் நாணயத்தாள்கள், 1,500 ரூபாய் நாணயத்தாள் மற்றும் அவற்றை அச்சிட பயன்படுத்திய கணனி உள்ளிட்ட உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இதேவேளை 5,000 ரூபாய் போலி நாணய தாளுடன் 2 சந்தேக நபர்கள் முழங்காவில் பகுதியில் போலீசார் கைது செய்தனர். அந்த பணத்தை வங்கியில் வைப்பிட தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டதோடு சந்தேக நபர்கள் பூநகரி மற்றும் நாச்சுக்குடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். வடக்கு தென்னை முக்கோண வளையத்துக்குள் மற்றொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் தென்னை பயிற்சியாளர்கள் 515 பேருக்கு 22 மில்லியன் ரூபாய் நிவாரண உதவித்தொகை காசோலை வழங்கப்பட்டது. இதற்கிடையாக 3,000 தென்னை மரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தலைமை நிகழ்வு இடம்பெற்றது. 2030 ஆண்டாகும் போது நாட்டின் தெங்கு ஏற்றுமதி வருமானத்தை 1.5 பில்லியன் டாலர்கள் வரையும், வருடாந்தம் தேங்காய் உற்பத்தியை 4,200 மில்லியன்களாக அதிகரிப்பதற்கான தேசிய இலக்கை பூர்த்தி செய்வதற்காக கபருது சவிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் கீழ் நிவாரணம் வழங்குதல் மற்றும் தென்னை மரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றது. காணிக்காக நீர்வளங்கள் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கு தெங்கு பயிற்சியாளர்கள் 443 பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. விசேட தென்னை காணி மறுசீரமைப்பு நிவாரண வேலை திட்டத்தின் கீழ் 72 பயிற்சியாளர்களுக்கு நிவாரண காசோலைகளும் வழங்கப்பட்டன. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தட்டு ஊடாக பொத்தேவில் வரையான கடற்பகுதிகள் கடும் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் மீள் அறிவித்தல் வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் காற்றானது மணிக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் வீசும் என்பதால் அப்பகுதி கடும் கொந்தளிப்பாக இருக்கும், அதனால் அதனூடாக பயணிப்பது ஆபத்தானது என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை காங்கசந்துறை மன்னார் ஊடாக சிலாபம் வரையும் காலியிலிருந்து மாத்தறை வரையுமான கரையை அண்மித்த கடற்பகுதிகளில் காற்றானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் இந்த பகுதிகளிலும் கடல் தொழில் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழைக்கான சாத்தியம் உள்ளது என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் லக்காண்ட வானொலியின் 30 வருட பூர்த்தியை முன்னிட்டு வானொலி நேயர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் நோக்கில் லக்காண்ட கோல்டன் வாய்ஸ் போட்டி இன்று ஆரம்பமானது. கோல்டன் வாய்ஸ் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு லக்காண்ட டிஜிட்டல் கலையகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கோல்டன் வாய்ஸ் போட்டி தொடர்பில் லக்காண்ட வானொலி வழங்கிய முன்கூட்டிய விளம்பரங்களுக்கு அமைய அதற்கென 35,000 அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. லக்காண்டவின் 95.5 மற்றும் 97.7 அலைவரிசை ஊடாக வார நாட்களில் பிற்பகல் 1 மணி முதல் இந்த போட்டி நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. இதில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பெருமதியான பரிசுகளை வழங்க லக்காண்ட வானொலி நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் அருகம்பை அபிவிருத்திக்கான போரம் ஏற்பாடு செய்து சர்வதேச தரத்திலான அரை மரதன் ஓட்டப்போட்டி இன்று பொத்துவில் அருகம்பை பகுதியில் இடம்பெற்றது. சுற்றுலா அபிவிருத்தியை நோக்காக கொண்டு குறித்த அருகம்பை அரை மரதன் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 500 மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதற்கமைய 21.1 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட குறித்த அரை மரதன் ஓட்டப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் இலங்கையைச் சேர்ந்த முத்துசாமி சிவராஜன் முதலாம் இடத்தையும் KGR சமரகுமார் இரண்டாம் இடத்தையும் ஜப்பானைச் சேர்ந்த சொஹி வியாமோட்டோ 3 இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் பணப்பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அருகம்பை அபிவிருத்திக்கான போரத்தின் தலைவர் ZM ஹாஜி தலைமையிடம் பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோப் ஹக்கீம், MS அப்துல் பாசித் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் ஆன்மீக தலைவர் முஜ்தபா கொமேனியின் காட்சிகள் அடங்கிய காணொலி ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட புரளிகளை அடுத்து இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஆன்மீக தலைவர் முஜ்தபா கொமேனி கூடியுள்ள குடும்பத்துடன் கதைத்துக் கொண்டிருப்பதை காண்பிக்கும் காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. அவர் சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் இருப்பது அதனூடாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. 12 செகண்ட்களை கொண்டதாக குறித்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவரது முகம் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த தாக்குதலில் அவரது தந்தையான ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அல் கொமேனி கொல்லப்பட்டார். இந்த காணொலி எப்போது எங்கே பதியப்பட்டது என்பது தொடர்பான விடயங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் தசுன் சானக்கு தலைமையிலான கோல் டைட்டன்ஸ் அணி சாம்பியன் மகுடம் சூடியது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் ஜாஃப்னா கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வீழ்த்தியது. போட்டியில் முதலில் துரப்படுத்தாடிய ஜாஃப்னா அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 123 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. கமல் மிஷாரா அதிகூடியதாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஈஷான் மலிங்க மற்றும் சரித் அசலங் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பதிலுக்கு துரப்படுத்தாடிய காலி அணி 15.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 126 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. தோமஸ் ரோஜர் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். போட்டியின் ஆட்ட நாயகனாக சரித் அசலங்கமும் போட்டி தொடரின் நாயகனாக கமல் மிஷாரவும் தெரிவாகினார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 5 தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய 294,089 மாணவர்கள். ஆதிவாசி சட்டம் மூலம் அமைச்சரவைக்கு ஆதிவாசி தினத்தில் ஆதிவாசிகளுக்கு பிரதமர் வழங்கிய நற்செய்தி. 2026 இறுதியில் $9 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பை அடைவதே இலக்கு. நாடு முழுவதும் அத்தம வேலை திட்டம் முன்னெடுப்பு. புரளிகளுக்கு மத்தியில் வெளியில் வந்த ஈரான் ஆன்மீக தலைவரின் காணொலி. LPL கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் மகுடம் சூடியது காலி அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சிற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக நேற்று தினம் சிற்றளிக்கப்பட்ட 2423 சிற்றளிப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எம், சுபர் இலக்கம் 39, வெற்றி இலக்கங்கள் 5, 46, 57, 69. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எம், சுபர் இலக்கம் 39, வெற்றி இலக்கங்கள் 5, 46, 57, 69. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது, 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,49,80,960 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,345 லட்சம். நேர்கள் இப்பொழுது சீட்டெழுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 5,408 சீட்டெழுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 1, 12, 36, 69. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 1, 12, 36, 69. சுபபரிசு ரூபாய் 528 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை, 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 71,15,880 ரூபாய். சுப பரிசு பொது ரூபாய் 530 லட்சம். சீட்டிலிப்புக்காக இன்று இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சீட்டிழப்பு வாரமான 3,247 சீட்டிழப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 33, 42, 66. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 33, 42, 66. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 83,78,760 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 656 லட்சம். சீட்டிழப்புக்காக இன்று செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 4,959 சீட்டிழப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டம். வெற்றி இலக்கங்கள் ராசி ரிஷபம். வெற்றி இலக்கங்கள் 20, 37, 38, 57. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி ரிஷபம், வெற்றி இலக்கங்கள் 20, 37, 38, 57. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,60,92,200 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபாய் 46 லட்சம். சீடலிப்புக்காக இன்று ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 3,073 சீட்டெழுப்பு வாரமான அது கூடிப்பதி. வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 32, 42, 49, 52. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 32, 42, 49, 52. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 74,35,920 ரூபாய். சுப பரிசு பதியாக ரூபாய் 642 லட்சம். சிடலுக்காக இன்று இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 455 சீட்டொழிப்பு வாரமான ஜெய சம்பத. வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9, 2, 5, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9, 2, 5, 4. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,39,920 ரூபாய். அடுத்த சிடலுக்காக இன்று ஜாஸ் சம்பத நீல நிறாச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிடல்பு வாரமான 981 சுப்ரி தன சம்பத. வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 2, 5, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 2, 5, 4. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,37,040 ரூபாய். சூப்பர் பரிசு பொது ரூபாய் 262 லட்சம். சிடலுக்காக இன்று கபில நிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிடலுப்பு வாரமான 1,077 சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 3, 26, 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 3, 26, 32. 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 36,78,720 ரூபாய். அடுத்த சிடலுக்காக இன்று கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்களில் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சிற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக விடுமுறை கொண்டாட்டம் இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருது?
3: ரோசா.
2: ரோசா, ரோசா எப்படி இருக்கீங்க ரோசா? அப்படியா, சந்தோஷம். சரி சொல்லுங்க ரோஷா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு? சரி, எல்லோருக்காக வேண்டும். அப்படியா,
3: எல்லாருக்காக
2: பாடுங்க பாபம். நீங்க ஏதோ நல்ல பாட்டு பாடுறீங்கன்னு மட்டும் தெரியுது, பட் சரியான கிளியர் இல்லையே. கிளியர்லாம் போயிட்டதான் பிரச்சனை, இல்லன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். விளையாட்டு சொல்ல உண்மையை சொன்ன நல்லா இருந்திருக்கும் பாடல், கிளியர் இல்ல. அதுதான் இன்னும் எல்லாத்துக்கும் ஆன்றீங்க. அது தர என்னத்த சொல்ல பிற சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க விளங்கலமா? ஓகே, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு? சரி, எல்லோருக்காக வேண்டியும் கேட்கலாம். நன்றி
3: நன்றி
2: நன்றி நன்றி. அன்பான வணக்கம் புவனேஷ்னா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக் கொண்டு எங்களோடு சுவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இப்பதாக எடுத்திருக்கிறார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன் சுவேந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்பு கலந்த வணக்கம்.

0: வணக்கம் புவனேஸ்வரனான சொல்லி குழந்தைங்களோடு திகனிலிருந்து பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகிடுங்கள். அன்பு கலந்த வணக்கம் சொல்லுடைய எங்களோடு சரண்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வத்தலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கலாம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நேரம் 7:39 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம்
0: நடிகை ஹன்சிகா பார்லை தொடர்ந்து வசந்தத்தில் நீங்கள் லங்காவ் மீடியா கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நம்பிக்கையின் நேரம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ

நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621, 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவரே, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்க எல்லாரையும் அமர செய்யறோம். இங்க வந்திருக்கிறவங்களை பார்க்கும் போது அவங்க உங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொண்டு போகணும்ன்ற நோக்கத்தோடய வந்திருக்காங்க. இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு, ஆக்களை இந்த பக்கமா அனுப்பு. சீக்கிரமா அவங்களை இந்த பக்கமா அமர வைக்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இந்த பக்கம் வாங்க, அங்க நெருக்கி கொண்டு நிக்க வேணாம், இந்த பக்கமா வாங்க. இன்னைக்கு இயேசு கிட்ட இருந்து ஏதாவது புதுசா கருத்துக்களான வந்திருக்கிறேன். ஆமா, நானும் அவர் செய்த நிறைய அற்புதங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறேன்.
1: உங்களை மாதிரியே நானும் தொலை தூரத்துல இருந்து கால்நடையாவே வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போறாருன்னு கேட்க ரொம்ப ஆவலோட இருக்கேன்.
0: உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து பேசும் வார்த்தைகள் மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் போல் அல்லாது பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தைகளாகவே இருக்கும்.

ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியில் வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள்

0: சொன்னாரு. யாருமே இதுக்கு முன்னாடி இப்படி புரியும்படியா எங்களுக்கு உபதேசிச்சதில்லை.
1: ஆமா, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன்.
0: ஆமா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத சமாதானத்தை உணர்ந்தேன்.
2: நான் இந்த நாள் முதற்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நடக்கணும்னு என் வாழ்க்கையில

ஆகமம் எனக்கு இப்படியாக கூறுகின்றது, லங்கா ஹோப் மீடியா இலவசமாக வழங்கும் சிறுவர்களுக்கான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய புத்தகம். இந்த புத்தகத்தை இலவசமாக தபால் மூலமாக நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வரவழைத்துக் கொள்ள விருப்பமா? ஆயின் தம்பி தங்கைகளே, இப்பொழுதே உங்களுடைய உறவினர் அல்லது பெற்றோரின் தொலைபேசி மூலமாக ஒரு வாட்ஸ்அப் அல்லது SMS அனுப்பி வைங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். சில்ட்ரன்ஸ் புக் என டைப் செய்து ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய முகவரியை மிக தெளிவாக குறிப்பிட்டு ஒரு SMS அல்லது வாட்ஸ்அப்பினை அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. அழகிய வண்ண படங்கள் நிறைந்த புத்தகத்தை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம்.

0: இயேசு கடவுளை டெஸ்மண்ட் நீர்க்குழுமிலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதியவர் யார்? பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதியவர் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி: நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியலகம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.
1: வசந்தத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8 மணி.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் இப்போ நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈரன்.
0: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சூமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாடும்
1: பாடல். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மல்லிகைப்பூ வைக்க வைக்க வாழ்து அந்த பாடல் ரொம்ப பிடிக்க வாழும்.
0: பிடிக்குமா? ரொம்ப வந்து தனிந்தது காடு
1: கண்ணாலே அந்த மாதிரி பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: சார், நீங்க நல்லா பாடுவீங்களா?
1: நான் பாடுவேன்.
0: பாடுங்க பாப்போம். ஒரு பாடல்,
1: பழைய பாடல் ஒன்று பாடுவா?
0: ஏதாவது ஒரு பாடல் பாடுங்க.
1: பாடல் பாடல் திடீரென்று இந்த பாடல் மறந்துது. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராணியும் இல்லை மால ஒரு உறவும் இல்லை ஒரு பிரிவும் அந்தரத்தில் நானே ஆடுகிறேன் பால். ராஜா என்பார் மந்திரி பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராணியும் இல்லை வாழ.
0: என்ன படம் தெரியுமா?
1: படம் ஞாபகம் இல்ல திடீரென்று அந்த பாடல் தான் இப்ப ஞாபகத்துக்கு வந்தேன் எனக்கு ஞாபகம் வந்த பாடல் தான் பாடுவேன் சிங்கள பாடல் நல்லா இந்த சகோதரமொழி பாடல் ஞாபகம் இருக்கு தமிழ் பாடல் கொஞ்சம் இந்த ஞாபகம் இல்ல ஆனா பாடுவேன் எவ்வளவு பாடல்னா எழுதி வச்சுக்கோ நிச்சயம் பாடு சரி சரி ரொம்ப சந்தோஷம் புவனா ஒரு கேள்வி குறி சரி படம் ஞாபகம் வச்சு கொடுங்க புவனா ஒரு கேள்வி குறி சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? குமார் வதுல ராஜமாணிக்கன் ராஜன் வெளிமடு செல்வரம் பத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணமத்தன் ஆட்டோ விஸ்வநாதன் மாச்சாந்திரன் திருமதி ராஜா தாரா முந்தாஜுவன் ரிஸ்கா அருள்மொழி அதுபோல் சாம்குமார் முன்வாங்கல் தனலட்சுமி பத்மா இந்த நேரத்தில் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காக நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: 102.6 102.8 காற்றல்.

0: செஞ்சாமி தந்தானே பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே சந்தோஷமாக விடுமுறை கொண்டாட்டம் இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யாருது?
1: நான் தலைவர்களிலிருந்து கிருஷ்ண பக்தன் பேசுறேன். இப்ப கொள்ளுங்க.
0: கிருஷ்ண பக்தன் நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல
0: சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ண பக்தன். அப்புறம் சொல்லுங்க, கொழும்புல இப்ப எங்க இருக்கீங்க? அப்படியா, வேலையா? சரி, வேலையெல்லாம் எப்படி போகுது? முடிஞ்சா நாளைக்கு வேலையா?
1: நாளைக்கு
0: வேலை. சரி சொல்லுங்க, யாரெல்லாம்
1: வேலைதான் அடுத்த லீவ் போற வரைக்கும் வேலைதான்.
0: அப்படியா? அப்ப வீக் டேஸ்ல லீவ் நாள் இல்லையா? சனி ஞாயிறு அப்படி லீவ் இல்லையா? யாராம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: மற்றும் சப்மா கண்ட வசந்தபுரம், கெந்தபுல ராசமாணிக்க ராஜேந்திரன், கடவுள மனவரண்யா, ஈடனையா, புத்தலகம குசராஜா, ஆட்டோ விஸ்வநாதன், உமாச்சந்திரன், கிலோமீட்டர் சீரன், ஐயா கண்ணு, சாம்குமார் ஆகியோருக்காக கேட்போம். வாய்ப்பு, நன்றி அண்ணா.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, அன்பு வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சீதாரன் அன்பு வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இதமான இரவு பொழுது வணக்கம். இந்துள்ள எல்ஜியில இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். நசூர் வந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கிட்டே மவுருஃப் நகரத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிற முத்தையா காளிமுத்து வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொசல்லகம குசலராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மூதூர் பட்டித்தலில் இருந்து வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். ஆரையம்பதி இதயரத்னம் அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல ஜஸ்டின் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹட்டன் சாமிமலை இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கார். மகள் அனிகா, மகன் ராஜ் மற்றும் மனைவி சுஜா, வசந்தம் கேட்கும் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு காதலுக்கு மரியாதை திரைப்படுத்தினு பாடல் வேணுமா பாக்குறேன். கருணா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஜெயகாந்த் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்ன சொல்லிக்கொண்டு என்னை மனித கொடுங்கள். ட்ரம்போட ஜெயகாந்த் அப்படின்னு பகுத்திருக்கு. அதே போல புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. பண்டாரவளை வினோதன் சொல்லிக்கொண்டே பாடல் தாருங்கள். லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸுக்காக பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாசையூர் ஏ எஸ் பாலச்சந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிறார். நான் அட்டாலட்சணை முஃபீர், தற்போது தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகத்திருக்கார். ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கிறீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: என்ன
0: பேர்? கிஷானிகா.
1: கிருஷானிகா.
0: கிருஷானிகா, எட்டிந்துட்டு எங்க? பரோட்டா கம்மியா? சரி, படிக்கிறீங்களா நீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அப்படியே நல்லா படிப்பீங்களா? நல்லா படிக்கணும், சரியா? சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்டுக்கொண்டு?
1: என்ன
0: என்ன சொல்ல போறீங்க? வாசிப்பா? வாழ்த்துக்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, உங்க அக்காவுக்கு நானும் வாழ்த்துறோம், சரியா? நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வர சொல்லு, சரியா? ஓகே, ரொம்ப நன்றிமா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இறுதியாக ஒரு நேர் வணக்கம்.
1: வணக்கம் புனேசனா.
0: வணக்கம். யாருது?
1: என்ன
0: பேர்? ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க. தங்க பதக்கத்தின் மேலே அந்த பாட்டா?
1: என்ன
0: காரணம்?
1: சரியா விருப்பத பாட்டுக்கு.
0: அப்படியோ? சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எல்லாருக்கும்
0: கேட்க போறீங்க. சரி, நீங்க கேட்ட பாடு நான் தரணும்
1: வேணா?
0: இல்லாடி சரி இல்ல. சார், நான் பாட்டு தரேன், நீங்க டான்ஸ் பண்ணணும். சரியா?
1: இல்ல, தூங்க போறேன்.
0: அப்ப அப்ப நான் தர மாட்டேன்.
1: சரியா?
0: சரி, தரணுமா வேணாமா?
1: தரணும்.
0: சரி, அப்ப டான்ஸ் பண்ணணும். சரி சார், நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஒலிக்கவர் இந்த பாலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்து வசந்தோடு எடுத்துக் கொள்ளுங்கள் வசந்த கலாடா நிகழ்ச்சியோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: sana choke choke choke choke
1: 102.6 102.8 This is Bussendom FM.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் நூற்று இரண்டு தசமாறு 102.8.

0: இசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.
1: 102.6, 102.8. This is Vasantham FM.

102.6, 102.8. This is Bussin' Them FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

0: ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம்.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 1 நிமிடம்.

அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு. விடியல் நிகழ்ச்சியில் வார இறுதி விடுமுறை அப்படியே கிடந்து இது ஒரு புதிய நாள்ல ஒரு புதிய வாரத்தின் புத்தம் புதிய தொடக்கத்தில் உங்கள் அனைவருமே சந்திப்பதில் எனக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த புதிய வாரம் உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த புத்துணர்ச்சியான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை என்றாலே பலருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெட்டிப்பு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம இலங்கையில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உழைப்பாளர்களுக்கு இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலரடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளும் கூட. ஒரு மாதம் முழுவதும் கடினமாக உழைத்த உழைப்பிற்கான பலன் கைக்கு வரும் நாள். நம்ம அந்த சிலரை கைக்கு வாங்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷமே தனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் கூட அந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து இன்றைக்கு நாம ஒரு விஷயத்தை நாங்க நோக்க போறோம், அதாவது ஒரு சிந்தனை வழியாக நாங்க அதை பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சேமிப்பு. வருமானம் வந்தவுடன் செலவழித்து விட்டு மிஞ்சுவதை சேமிக்க கூடாது, மாறாக முதலிலேயே சேமிப்புக்கான தொகையை ஒதுக்கி வைத்து

பணத்தையும் காப்பாற்றும், பாதுகாப்பாகவும் மாறும். பணத்தை நாம் மதித்தால் ஆபத்து காலத்துல அந்த பணம் நம்மை காப்பாற்றும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எனவே இன்றைக்கு கைக்கு வரும் சம்பளத்துல உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு பகுதியை மட்டும் முதல்லயே சேமிப்பாக ஒதுக்கி வைத்து விடுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய பொருளாதார பலத்தை வந்து மட்டுமல்லாம மனதையும் வந்து நாங்க ரொம்பவுமே திடமாக வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல இந்த செலரி வாங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக கையில காசு இருக்கும். அதுவே இந்த மாத இறுதிக்கு போகும் போது நம்ம கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையை தவிர்த்து கொள்றதுக்காகவும் இந்த சேமிப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் நீங்க வந்து சேமிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312255301 அதே போல 0312255311 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு செய்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்ற நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடமாகவும் இந்த வரை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது திருமணம் எனும் நீ காத்திருப்பதற்காக.

0: புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:16.
1: வசந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: கண்டுகொண்டேன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமான இசையில் சாதனா சர்க்கம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணிக்கு வந்து 22 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் வடசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0312 5003 அதே போல 0312 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் நிகழ்ச்சி ஒழிந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையில் இருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சி ரொம்ப சதமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பாடல் தெரிவிக்கலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாதுகை சின்ன தம்பி அழகு சுந்தரம், அதே போல பாதுகை சின்ன தம்பி அழகு சுந்தரம், அதே போல வெளிமடி செல்வராம், சுமதுரை வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை பிந்தணிந்த ராசையா வந்திருக்கிறாங்க, பத்மினி மற்றும் சுமதி, அதே போல வசந்தி, தினுதசன் ஆகியிருக்கவும் பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு அடியந்தோடிருந்து பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மகள் சுமதி மற்றும் மனைவி சுந்தரி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, குமாரி, அதே போல சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கலாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வத்தலை வந்த ஐயக்கணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் குணசீலன், ஈடன், சீம்குமார், பாதுகே சின்னத்தம்பி, வெள்ளிமட செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோர் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கிருஷ்ணந்த கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உறவுகளுக்கு யாருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன், கலகானந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிஷா மாவன் எழுந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தித்திக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம் ஹட்டன் பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் குயிர்வத்தை கங்காதேவி மற்றும் பொன்மணி, கௌரி, போரிஸ், லலிதா, அதே போல பரமா, அனு, ஸ்ரீ மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று என்னுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள், அவருக்கு இனிய அகவிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மகன் முருகேஷ், மருமகன் ஜெயா, பேரப்பிள்ளைகளான மதுஷன், தருண் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக முருகேஷ் வந்திருக்கிறாங்க. தேகல வட்டவலையில இருந்து நாங்களும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மஸ்கலியா பிரவுன்சைக்கிலிருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு நம்பி வேணுயுதம் அவர்களுக்கும் சுலோஷனா அவர்களுக்கும் அகவிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வாக்கிலிருந்து சிவேந்திர நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மன்றாங்கிலிருந்து கும்பக்கன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. டீ எல்லாம் அப்படியே அனுப்பி விட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி தனலட்சுமி. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கோயம்புத்தூர்லிருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட உறவுகள் யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை பாடல்
1: அளிக்க ஆரம்பிக்குமே இந்த பாடல் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்துக்காக.